0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அம்மாவுக்கு 7 பிள்ளைங்க, 3 மகன்கள், 4 மகள்கள். 7 பிள்ளைங்களும் தங்களுடைய பெற்றோர் மீது அன்புள்ளம் கொண்ட நபர்கள். ஆனா அவங்களுடைய சூழல், அதாவது வேலை காரணமாவோ, திருமணம் பண்ணி கொடுத்த இடங்கள், அந்த சூழ்நிலைகள் காரணமாவோ ரொம்ப தூரமா இருக்காங்க. பெற்றோர் கூட எந்த குழந்தையும் இல்ல. தூரத்துல இருக்கக்கூடிய 7 பிள்ளைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில இருத்தி வச்சுக்கிறதுக்காக இந்த அம்மா ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. வாரத்துல இருக்கக்கூடிய 7 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையோட காணொளி மூலமா, அதாவது வீடியோ கால் மூலமா உரையாடுவாங்க. எப்போதாவது இவங்களை பார்க்க வரக்கூடிய உறவினர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளைகிட்ட பேசி ஆகணுமா, இப்படி ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. 7 பிள்ளைங்களும் எனக்கு முக்கியம், யாரையும் மறக்க முடியாது, அதனாலதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிடுவாங்க. இந்த அம்மாவுடைய ஞானமும் முனைப்பும் பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையும் இன்னும் வளமானதா மாறணும் அப்படின்னா இதுக்கேத்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நாமளே ஏற்படுத்திக்கலாம்னு சொல்றாரு எழுத்தாளர் M.A. ஜோசப் ஆண்டனி. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமைய புகழ்ச்சிக்கும் பாராட்டிற்கும் உரிய நாளா எடுத்துக்கலாம். ஞாயிறு தொடங்கும் போதே இறைவனை போற்றி புகழ்ந்து அந்த நாளை தொடங்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும், நம்ம கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாரையும் நினைச்சு பார்த்து அவங்கள யாரை நான் பாராட்டணும், யாருடைய நல்ல குணங்களை, யாருடைய உழைப்ப, யாரு முன்னெடுத்திருக்கக்கூடிய புதிய முயற்சிகளை, யாருடைய சாதனைகளை இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிச்சு பாராட்டாம இருக்கேன் அப்படின்னு நிதானமா யோசிச்சு அவங்களோட பெயரையும் நாம பாராட்ட மறந்த காரியத்தையும் குறிச்சுக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிகிறதுக்கு முன்னாடி தொலைபேசியிலோ மின்னஞ்சல் மூலமாவோ நேர்லயோ சந்திச்சு இந்த கடமையை முடிச்சிடணும். திங்கள் கிழமைய இரக்கத்தின் நாளா எடுத்துக்கலாம். இரக்கத்தால் மட்டுமே தூண்டப்பட்டு ஒரு இரக்க செயலை செய்து முடிக்கணும். சில நேரங்கள்ல பிறரை பார்க்கும் போது நமக்குள்ள எந்த ஒரு இரக்க உணர்வும் வராது. அதுக்கு காரணம் அவங்க அரக்கர்கள் அப்படின்றதால அல்ல, அவங்களுடைய உண்மையான சூழல் நமக்கு தெரியாததால. ஆக வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் தொடங்கி நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நினைச்சு பார்க்கணும். அவங்களுடைய மன போராட்டங்கள், வலி, வேதனைகள், கவலைகள், பயங்கள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கி பேசணும். அவங்க சொல்றது எல்லாத்தையும் கவனமா கேட்கணும். அவங்களுடைய உண்மை நிலை புரியும் போது இரக்கம் இயல்பாவே தோண ஆரம்பிக்கும். அந்த இரக்கத்தை அவங்க உணரக்கூடிய விதத்துல நாமளும் வெளிப்படுத்தணும். அடுத்ததா செவ்வாய்க்கிழமை உதவிகளுக்கான நாளா எடுத்துக்கலாம். ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து உதவி கேட்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காம நம்ம மனசும் விழிகளும் திறந்திருக்கும் போது யாருக்கு நம்மளுடைய உதவி தேவை, எவ்வளவு எளிமையா அதை செய்ய முடியும் அப்படின்ற புரிதல் நமக்குள்ள வந்துடும். உதவ முடியாத சில தருணங்கள் வாழ்க்கையில வரலாம். அந்த நேரத்துல அவங்க கூட உடன் இருக்கிறதே மிகப்பெரிய உதவிதான். அடுத்ததா புதன்கிழமை நோக்கத்திற்கும் அர்த்தத்திற்கும் உரியது. குறிப்பிட்ட ஒரு செயல் அப்படின்னாலும் சரி, வாழ்க்கை முழுமைனாலும் சரி, அதோட நோக்கம் பத்தின தெளிவு நமக்கு இருக்கும் போது அந்த ஒரு செயலோ வாழ்க்கையோ அர்த்தமுள்ளதா மாறிடும். இததான் பேரறிஞர் நீட்சே சொல்லுவாரு, ஏன் என்ற கேள்விக்கு நம்மிடம் எப்போதும் பதில் இருந்தால் எப்படி என்ற கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். அடுத்ததா வியாழக்கிழமை, இத ஏற்றுக்கொள்வதற்கான நாள்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இருந்துதான் இதுவும் தொடங்கணும். நம்ம உடல், தோற்றம், அறிவு திறமை, திறமைகள், இது எல்லாத்தையுமே இருக்கிறது போல அப்படியே ஏத்துக்கணும். கணவன் அல்லது மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், எல்லாரையும் மனசளவுல முழுமையா ஏத்துக்கிட்டோமா அப்படின்னு சிந்திக்கணும். நம்ம வேலை, நம்மளுடைய பொருளாதார நிலைமை, மாற்ற முடியாத சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஏத்துக்க கூடிய பக்குவம் வேணும். வெள்ளிக்கிழமை மன்னிப்பிற்கான நாளா எடுத்துக்கலாம். நமக்கு கோபம் ஊட்டக்கூடிய செயல்களை, வருத்தம் தரக்கூடிய செயல்களை யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்கள மன்னிக்க மனசு இல்லைன்னா கோபம் வருத்தம் பழிவாங்கக்கூடிய எண்ணமா மாதிரி ஒரு நச்சு போல நம்ம மனசுல கலந்துடும். மன்னிக்கும் போதுதான் இந்த நச்சு கலவைய நம்ம மனசுல இருந்து எடுத்து போட முடியும். ஆபத்தான நஞ்சுகளை நம்ம கிட்ட இருந்து வெளியேற்றி நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு அந்த வெள்ளிக்கிழமை நாம சொல்லலாம். வெள்ளிக்கிழமை தூங்க போறதுக்கு முன்னாடி மன்னிக்காதவர்கள் யாருமே இல்லாம பாத்துக்கணும். வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமை நன்றி உணர்விற்கான நாள். பரிவு காட்டியோர், உதவிகள் செய்தோர், உடனிருந்தோர் எல்லாருக்கும் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லணும். இவங்கள முக்கியமானவங்க நம்ம வீட்டிலேயே இருக்காங்க அப்படின்றத பலரும் மறந்து போயிடுறோம். ஆக நன்றி கூறுவதையும் வீட்டில இருந்து தான் தொடங்கணும். நாள் முடியறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் இறைவனுக்கும் மற்றவங்களுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்றத ஒரு குறிப்பெடுத்துக்கலாம். மனசுக்குள்ளேயோ வெளியே சொல்லியோ நன்றி கூற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு அதிசயம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நன்றி உணர்விற்கும் மன நிறைவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் நன்றி உணர்வு இல்லாதவர்கள் மகிழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த எழுத்தாளர். இறைவனும் சக மனிதர்களும் தங்களுக்கு செய்யும் நன்மைகளை கண்டுகொள்ள மறந்து எப்போதும் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடித்து முறையிட்டு கொண்டே நாட்களை கடத்துவார்கள். இப்படிப்பட்ட நபர்களோடு வாழ்வது சிரமமாகிவிடும். ஆக வாரத்தின் 7 நாட்களும் இதனை செய்து பார்ப்போம். மனதிற்குள் எத்தனை நல்ல மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை எளிதில் உணர்ந்து மகிழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
4: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
3: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி தீவினை அச்சம், அதிகாரம் 21, குறள் எண் 209. தன்னைத்தான் காதலனாயின் எனை தோன்றும் துன்னர்க்க தீவினை பால். தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெருங்கலாகாது. தன் மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி, மற்றவருக்கு எந்த ஒரு தீமையும் செய்ய எண்ண கூடாது. இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கோவில் மண்டபத்துல ஒரு துறவி தன்னுடைய சீடர்களுக்கு போதனைகளை கொடுத்துட்டு இருந்தாராம். கொஞ்ச தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த இளைஞன் ஒருத்தன் பெரிய கல் எடுத்து துறவிய குறி வச்சு அவருடைய தலையிலே அடிச்சிட்டானா. வலி தாங்க முடியாம கத்திட்டாரு துறவி. பார்த்தா அவருடைய தலையில லேசா ரத்தம் கூட வலிய ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்துட்டு இருந்த சீடர்கள் சும்மா இருப்பாங்களா? யாருன்னு அவனை துரத்தி பிடிச்சு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத கவனிச்ச துறவி அவனை அடிக்க வேண்டாம் அப்படின்றத தடுத்து நிறுத்தி தன்னுடைய பக்கத்துல கூட்டிட்டு வர்ற மாதிரி கூட்டிட்டு வர சொன்னாரு. ரொம்பவே பயந்து நடுங்கி எல்லாரும் என்ன என்ன செய்ய போறாங்களோ அப்படின்ற வேதனையில வந்துட்டு இருந்தான் அந்த இளைஞன். பக்கத்துல வந்ததும் தன்னுடைய பழக்கூடையில இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து கையில கொடுத்தாரு. அதை வாங்குறதுக்கு கூட நடுங்கிக்கிட்டே பயந்துகிட்டே வாங்கினாரு அந்த இளைஞன். உடனே எல்லாருக்கும் சரியான கோபம். ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை அவன் அடிச்சிட்டான், உங்களுக்கு காயம் ஆயிடுச்சு, அவனுக்கு தண்டனை கொடுத்தாதானே இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டான், அதை விட்டுட்டு அவனுக்கு பழம் கொடுத்து உபசரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதும் துறவி பேச ஆரம்பிச்சாராம். இதுல இருந்து கூட ஒரு வாழ்வியல்

பாடத்தை நீங்க கத்துக்கலாம். ஒரு மாமரத்தின் மீது கல்லை எறியக்கூடிய நபருக்கு பதிலுக்கு எந்த தீமையும் செய்யாமல் பழத்தையே தருகிறது ஐந்தறிவு கொண்ட மரம். ஆறறிவு மனம் படைத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறு செய்பவர்களுக்கு மன்னித்து வாய்ப்பை வழங்க வேண்டும். அதுவே அவரும் நல்ல மனிதராக வாழ்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சி எனலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. உடனே அந்த இளைஞன் துறவியோட கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, இனிமே யாரையும் என்னுடைய வார்த்தைகளாலேயோ செயல்களாலேயோ துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இதைதான் திருவள்ளுவர் கூட என்ன சொல்றார்னா, ஒரு நபர் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவராய் இருக்கிறார் என்றால் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறியதா இருந்தாலும் பொருந்தாமல் நீங்க வேண்டும். யாருக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாம வாழும் போதுதான் தன்னைத்தான் விரும்பக்கூடிய நபருக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் துன்பங்களும் நேரிடாது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவையை கண்டுபிடிக்க காரணமா இருக்கிறதே நாக்குதான். அந்த நாக்கு கட் பண்ண மாதிரி ரெண்டு துண்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு அதோட நாக்கு ரெண்டு துண்டா தான் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, பாம்பு தான். பாம்புக்கு மட்டும் கிடையாது, பாம்பு மத்த ஊர்வன வகையை சேர்ந்த நிறைய விலங்குகளுக்கு நாக்கு ரெண்டா பிளவுபட்டுதான் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்வன பிராணிகளுக்கு மூப்பத்திறன் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. அதனாலதான் நாக்க வெளியே நீட்டி ரெண்டு பக்கத்துல இருந்து வர்ற வாசனைய உணர்ந்து அதுக்கேத்தாப்புல ஊந்து போகுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: எங்கே அவசரம் அதிகம் இருக்கிறதோ அங்கே தாமதமும் அதிகம் காணப்படும். எங்கு மக்களிடம் பொறுமையின்மை அதிகம் இருக்கிறதோ அங்கேதான் மந்தத்தன்மையும் நிறைந்திருக்கும். இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் இஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில கதை இல்ல, ஒரு வரலாற்று உண்மை. அமெரிக்க விஞ்ஞானி தாமஸ் அல்வா எடிசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல ஒரு நிகழ்வை தான் இந்த கதை பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். உலக வரலாற்றில் அதிக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்னு சொல்லலாம். தன்னுடைய 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்ற மனிதர். ஏதாவது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு சாதனை நடத்தினதுக்கு அப்புறமா அந்த சாதனை விழாவில் அவர் இருக்க மாட்டாரு. என்ன அப்படின்னா, நேற்றைய கண்டுபிடிப்புக்காக இன்றைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆராய்ச்சி கூடத்துல இருப்பாரு. ஒரு முறை கிராம போன் ஒளித்தட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி தன்னுடைய உதவியாளரை கூட வச்சிருக்காரு. ஒளித்தட்டு தயாரிக்க பயன்படக்கூடிய மெழுகை தயாரிக்க கூடிய முயற்சியில பணியாளரை ஈடுபட வச்சுட்டு அவரும் தன்னுடைய வேலையில கருத்தா செயல்படுறாரு. அவரும் ஒரு முறை முயற்சிக்கிறாரு, இரண்டு முறை முயற்சிக்கிறாரு, 3-4-5 முறைகளுக்கு மேல அவர்கிட்டயே பொறுமை இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா எடிசன் கிட்ட வராரு. எடிசன், நம்மளுடைய செயல்முறையில ஏதோ அணுகுமுறை தவறா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக இன்னைக்கான ஆய்வை நாம இத்தோட நிறுத்திக்கலாம், நாளைக்கு புதிய முயற்சிய புத்துணர்வோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எடிசன் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு கிராம போன் ஒளித்தட்டு தயாரிக்க பயன்படக்கூடிய அந்த மெழுக கண்டுபிடிக்காம தூங்க போறது இல்லை அப்படின்னு நாம முதல்ல முடிவெடுத்துட்டோம். உங்களுடைய பேச்ச பார்த்தா நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ அறிவு இல்லாதது போல நீங்க சொல்றீங்க. சரி, அது உண்மையாகவே இருந்தாலும் கடவுள் அதற்கான வழிமுறைகளை நிச்சயமா வச்சிருப்பாரு. நம்பிக்கையோட இன்னும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைய தொடருங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம மறுபடியும் தன்னுடைய கருத்தை கவனமா செலுத்தி அந்த பணியாளர் அந்த செயல்முறைய கவனமா செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு சில நொடிகள் தான் அந்த மெழுகு பதம் தயாராயிடுச்சு. ஒருவேளை அவருடைய பேச்சையும் கேட்டு ஆமா இவ்வளவு நேரமா முயற்சி பண்றோம் கிடைக்கல, கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிருந்தா அந்த ஒரு புதிய முயற்சி புதிய கண்டுபிடிப்பு வெற்றி அடைஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியாது. அந்த வெற்றிக்கு காரணம் என்ன? விடாமுயற்சி. முயற்சியில் சோர்ந்தால் தோல்வி, விடாமுயற்சியே வெற்றி. ஆமா நேர்களே, பதட்டம் இருந்தாலே மூளையின் செயல்பாடு பாதியா குறைஞ்சிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: வந்து சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

செய்திருக்கிறது நாம் அறியும் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில இரு சாதனையாளர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தில் வாழ்ந்தவர் மில்டன் ரைட். அவருக்கு 2 மகன்கள், அதாவது இரட்டையர்கள். ஏழ்மையான குடும்பம் அப்படின்றதால பிள்ளைங்க 2 பேருமே உயர்நிலை பள்ளி படிப்பை கூட முழுமையா முடிக்கல. ஒரு நாள் ஒரு சொற்பொழிவு கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த கூட்டம் எதன் அடிப்படையா கொண்டது அப்படின்னா, அறிவியல் சொற்பொழிவு. அங்க ஒரு விஞ்ஞானி எழுந்து பேசுறாரு. விஞ்ஞானம் அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. எனவே விரைவில் மனிதர்களாகிய நாம் ஒரு நாள் வானத்தில் பறப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தாலும் கூட, இந்த 2 இரட்டையர்களுடைய மனசுலயும் அது ஆழமா பதிஞ்சிடுச்சு. நிச்சயமா ஒரு நாள் நம்ம வானத்துல பறக்கணும் அப்படின்ற வார்த்தையில ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க. அதுக்கான முதல் முயற்சியா முதல்ல ஒரு அச்சு நிறுவனம் ஒன்னு தொடங்குறாங்க. அப்புறம் காலப்போக்குல சைக்கிள் கடை ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிச்சது அப்படின்னா, வானத்துல பறக்கணும், அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு முதல் வேலையா என்ன செய்யணும், தங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை பத்தின ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருப்பாங்க இல்லையா, அதை பத்தின ஆராய்ச்சிகளை தேடி படிக்கிறாங்க. அந்த அறிவை வளர்த்து கொண்டதால 1899 ஆண்டு வானில் பறப்பது பற்றி தங்களுடைய ஆராய்ச்சிய இன்னும் பெரிதுபடுத்துறாங்க. அதாவது முதல்ல சின்ன இயந்திரங்கள் மூலமா பறக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சு, 4 ஆண்டு கடின உழைப்பிற்கு பின்னால் 1903 ஆண்டு டிசம்பர் மாதம் அவங்களுடைய முயற்சி வெற்றி அடையுது. எப்படின்னா, அவங்க உருவாக்குன அந்த விமானத்தில் சில நிமிடங்கள் அவங்களே வானத்துல பறந்து காட்டி சாதனை படைக்கிறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, ரைட் சகோதரர்கள் அப்படின்னு நம்மளால புகழப்படக்கூடிய ஆர்வில் ரைட், வில்பர் ரைட். அறிவியல் மேல இருந்த ஆர்வத்தால பல தோல்விகளை கடந்தும் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. எவ்வித முறையான பொறியியல் பட்டமும் பெறாத இவர்கள் சொந்தமாக அறிவியல் புத்தகங்களை படித்து பறக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை வடிவமைச்சாங்க. சின்ன வயசுல இருந்தே பறவைகளோட அசைவுகளை கவனமா கவனிச்சு அதனோட சமநிலையை அவங்களும் கத்துக்கிட்டாங்க. பலமுறை செய்த சோதனைகள்ல தோல்வியும் விபத்தும் ஏற்பட்டுச்சு. காற்றோட வேகத்தை கணக்கிட அவங்களே ஒரு காற்று சுரங்கம் ஒன்று அமைச்சு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. 12 வினாடிகள் வானில் பறந்து முதல் மனிதனின் விமான பயணத்தை நிகழ்த்து காட்டிய இரட்டையர்கள். அந்த பயணத்துல விமானம் 120 அடி தூரம் மட்டும்தான் பயணிச்சது. ஆரம்பத்துல மக்களுடைய நம்பிக்கையை பெறாத இவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியால மேம்பட்ட விமானங்களை வடிவமைச்சு இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டினாங்க. இவங்களுடைய தளராத முயற்சியும் சோதனைகளை கண்டு துவளாத மன உறுதியும் தான் இன்னைக்கு நவீன விமான போக்குவரத்து துறைக்கு அடித்தளமா அமைஞ்சிருக்குது. ஆக ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுல இருக்க வேண்டிய மன உறுதி அப்படின்றதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து. அந்த மன உறுதி இல்லை அப்படின்னா, அவங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் வலிமைகளும் பலங்களும் சிறப்பானதாக கருதப்பட மாட்டாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் அறியும் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லி அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 24 ஜூலை 2026 காலை நேரம் 7:07 ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் கிடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு சீரான ஒரு வானிலையாக தான் இருக்குது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இந்த வானிலையோட கடலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமையில் வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம கடற்கரை வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஒரு மந்த நிலையாக தான் வந்து இருக்கும். பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:19 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு திருவிழா, நம்ம தீவோட ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்னு வந்து சொல்லிக்கணும். நம்மளுடைய தங்கச்சி மரத்தில் இருக்கக்கூடிய வேற்காடு சந்தியாபர் கோயில் திருவிழா. கிட்டத்தட்ட அந்த பழைய கோயில் திருவிழா வந்து 484 ஆண்டு திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 484 பாருங்கள், ஒரு 100 ஒரு அப்பா ஒரு மகன் அவங்களுக்கு ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து பிறந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி 100 அதுக்கு முன்னாடி 100 அதுக்கு முன்னாடி 100 கிட்டத்தட்ட ஒரு 10-12 தலைமுறையாக நம்மளுடைய தங்கச்சி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் திருவிழாங்கிறது நடந்துட்டுருக்கு. ஒரு பெரிய பெரிய ஒரு கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லணும். நான் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்தே அந்த கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்கு போயிட்டு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் சொந்தக்காரங்க வந்து அவங்களுக்கு என்ன சாமி கும்பிட்றாங்களாலும் சரி, என்ன மாதிரியான கோயிலுக்கு போகிறாங்களும் சரி, எந்த ஊருக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னா திருவிழா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து எல்லாரோடையும் பேசி சேர்ந்து சாப்பிட்டுட்டு ராட்னாடிட்டு அதே மாதிரி நல்லா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய நடந்து நிறைய பேசி முன்னாடி வந்து நடனம் நிறைய டான்ஸ் வந்து இருக்கும், ட்ராமா நிறைய நடிப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ்லேருந்தான் வந்து எங்கள் நிறைய தெரிஞ்ச அண்ணங்கள்லாம் வந்து ட்ராமா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான ஒரு நிகழ்வு. இன்றைக்கி நைட் அப்படிங்கிறதே ஒரு சூப்பரான நிகழ்வு, எல்லா வருஷமுமே கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக்கும் எக்கச்சக்கமாக இருக்க தான் போகுது. முடிஞ்சளவுக்கு இந்த டிராஃபிக் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற

அளவுக்கு ஒரு டிராஃபிக் வந்து இருக்கும். அதுவும் நம்ம இந்த புதிய கோயிலுக்கு வந்து போகிற இடத்துலனா ரொம்ப பெரிய டிராஃபிக் வந்து இருக்கும். அந்த அவ்வளோ ஆட்டோ வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிராஃபிக்கில் சிக்காமல் வந்து பாருங்கள். வாகனங்களை எங்கெங்கே நிப்பாட சொல்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் நிப்பாட்டிங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறதுலனா பட்டுப்பட்டு வண்டியை நிப்பாட்டிங்க. உங்கள் ஒரு வண்டிக்காக பின்னாடி 100 வண்டிகள் வந்து காத்துட்டே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாகனங்களில் போகிறவங்க வாகனத்தை கரெக்டான பார்க்கிங் ஏரியா பார்த்து நிப்பாட்டிடுங்க. அது மட்டும் ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இன்றைக்கி சிறப்பாக போய் கொண்டாடுங்க. மும்மதம் வந்து சேர்ந்து கொண்டாடக்கூடிய முக்கியமான ஒரு பண்டிகை நம்ம தீவோட சிறப்பான ஒரு திருவிழா இன்றைக்கி நடைபெற இருக்குது. அந்த திருவிழாவுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப ஒரு சமுதாயத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா எப்பவுமே ஒரு பிரச்சனையா இருக்கிறது

அது அங்கே நடக்கக்கூடிய சிறு சிறு ஊழல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி, அதில் குறிப்பிட்டு இந்த லஞ்சம் அப்படிங்கிறது, இது இந்த மாதிரியான கையூட்டு லஞ்சம் அப்படின்னா பெறுறதுங்கிறது வந்து கூடாது, அது வந்து நம்ம சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம வந்து நம்மளை நிறைய பேர் ஒன்று பண்ணுற ஒரு விஷயம், நமக்கு ஒரு வேலை வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீக்கிரம் நடந்துருமே, இதை கொடுத்தா வந்து டக்குன்னு ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்ருப்போம். அது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆசை வருது, சரி எல்லோரும் பண்ணுறாங்களே நம்மளும் ஒரு தடவை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எப்படியே ஒரு சுற்றி எல்லோரும் பண்ணுற தப்புக்குள்ளேயும் அடங்கி போயிட்டே இருக்குது. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டால் அதனால் நமக்கு வேலையாக நடக்காமல் போயிடுமோ, நம்மளோட பிரச்சனை வந்து சால்வ் பண்ணாமல் போயிடுமோ, நமக்காக வந்து பண்ணித்தர மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்கிறனால நம்ம மக்களும் அதை வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்களை நமக்கு தொடர்ந்து வேலை பார்க்க வைக்க அவங்க மேலே அந்த புகார் அளித்தா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதனால் இந்த மாதிரியான ஒரு புகார் அளிக்கிறதுக்காகவே ஒரு எண் வந்து நம்ம அரசு மூலமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்கள்ட்ட யாராச்சும் லஞ்சமோ இந்த மாதிரி கையூட்டோ பெறதுக்கான கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் புகார் அளிச்சிங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி ரெண்டு மூணு பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்மளோட வேலை நம்ம பாக்கெட்லேருந்து காசை கொடுக்காமே நமக்காக நடக்கும். அப்போ மட்டும்தான் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து வரணும், சரி இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டா தவறு ஆகிடும் அதனால் நம்ம பண்ண வேணாம், அவங்க கேட்குற வேலையை நம்ம பார்த்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களுக்கும் ஒரு ஆசை வந்து வரும். அந்த எண்ணம் நோட் பண்ணிக்கிங்க, 9498180936 இதான் அந்த எண், 9498180936 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது அது ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ கம்ப்ளைண்ட்டோ எது வேணாலும் வந்து கொடுக்கலாம், அது விசாரிக்கப்படும். விசாரிக்கப்பட்டு அந்த அதுக்கான அந்த ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் இந்த விஷயத்தை நீங்களும் வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, மாதிரி உங்களோட காசு கேட்குறாங்கன்னா நீங்களும் வந்து கொடுத்து பழகாதீங்க, அவங்களும் வாங்கி பழகிட்டால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே நம்ம சமுதாயத்தில் எப்போவுமே இருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு தடையாகவும் நம்ம சமுதாய வளர்ச்சிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:43 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,045 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,500 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,175 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் நகது விலை 22 கேரட் 1,08,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இப்போ முன்னாள் நேற்று 2 நாளுக்கு முன்னாடி 105,000 வந்து இருந்தது, அப்படியே ஒரு 3,000 ரூபாய் 2 நாட்களில் வந்து கூடியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தங்கம் கூடுது குறையுது ஏறுது இறங்குது, அது என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை. நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது, அது ரொம்ப வந்து பற்றிய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய உள்ள அடுத்தடுத்த ஆழத்துக்குள்ள வந்து போயிட்டு இருக்குது. நடுவில் எதுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த கச்சா எண்ணெய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருந்தனால அது தலை தூக்குச்சு அப்படின்னா தங்கத்தை வந்து கண்டுக்கிற மாட்டாங்க, அது கொஞ்சம் சீராச்சு அப்படின்னா தங்கம் திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இந்த கச்சா எண்ணெயும் தங்கமும் போட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே வந்து எப்போவுமே வந்து இருக்குது. நம்மளோட இந்தியாவில் அது வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருந்தா நம்ம இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்க தேவையில்லை. இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா இவ்வளோ வந்து விலையேற்றங்களுக்குள்ள நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்னா அதிகமான இறக்குமதிகள் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கறதுனால தான் அது அவ்வளோ ஒரு அந்த நம்ம சர்வதேச சந்தையை எப்போவுமே பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ வந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து போகுது. திரும்ப வந்து இந்த கச்சா எண்ணெயோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆச்சுன்னா தங்கத்தோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. பார்ப்போம் அது எங்கே போய் நிற்கிது, நீ எவ்வளோ ரேட்டுக்கு வந்து தங்கம் வந்து கூடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: வாழ்ந்து வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இன்னும் சொல்லிக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 போட்டிகளாக T20 இந்தியா வெற்றியே பார்க்கவில்லை. ஜெயிக்கிறதுனா என்னன்னே மறந்துட்டாங்க. அப்படி ஒரு சூழலில் இருந்ததில் இப்போ நேற்று நடந்த ஒரு போட்டியில் T20 நம்ம இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்க. யார் கூட அப்படின்னா ஜிம்பாப்வே அணி கூட எதிராக. ஜிம்பாப்வே சென்டரில் நம்ம இந்திய அணி வந்து முதல் போட்டி வந்து விளையாடுறாங்க. முதல் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே 125 ரன் அடிக்க அந்த இலக்கை ரொம்ப சுலபமாக 13 ஓவரில் எட்டி 126 ரன் வந்து அடித்து ஜெயிச்சிட்டாங்க நம்ம இந்திய அணி. இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அடுத்த வருஷம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு நடக்கப்போகுது. இறுதிப் போட்டி வந்து நடக்கப்போகுது. டெஸ்ட்டுக்கு ஒரு உலகக்கோப்பை போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. அது நடக்குதா அப்படிங்கிறது நிறைய தெரியாது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, 2 வருஷம் ஃபுல்லாக அந்த 2 வருஷம் நடக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் வந்து கணக்கெடுப்பாங்க. அந்த கணக்கெடுப்பில் எந்த 2 அணிகள் முதல் 2 இடத்தை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இறுதிப் போட்டி நடத்துவாங்க. அந்த இறுதிப் போட்டியில் ஜெயிக்கிற அணிக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கோப்பையை வந்து கொடுப்பாங்க. இது கடந்த ஒரு 6 வருடங்களில் 3 தடவை நடந்திருக்கு. 2021, 2023, 2025 நடந்திருக்கு. இப்போ 27 அடுத்த வருஷம் நடக்க போகுது. இந்த 27 நடக்கிற போட்டியில் நம்ம இந்தியா கலந்துப்போமா அப்படின்னு கேட்டால் பெரிய பெரிய சந்தேகம் தான். ஏன்னா வந்து முதல் 4 இடத்துலையுமே இந்தியா இல்லை, இந்தியா 5வது இடத்துல தான் இருக்குது. அதுவும் ரொம்ப அந்த புள்ளி கணக்கில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம இந்திய அணி. ஏன்னா எல்லாரும் ஃபுல்லாக இந்த T20 பக்கமும் IPL பக்கமும் திரும்பினால நம்ம டெஸ்ட்டில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை வந்து சந்திச்சு 5வது இடத்துக்கு போயிடுச்சு. முதல் 2 இடத்துல இருக்கவங்கனா 70 பாயிண்ட், 80 பாயிண்டில் இருக்க நம்ம இந்திய அணி 48 பாயிண்ட்டாக தான் இருக்காங்க. அதனால் டெஸ்ட்டுக்கு அவங்க போகிறது பெரிய சந்தேகம் தான். அடுத்து வந்து பார்க்கும்போது காமன்வெல்த் போட்டி தொடங்கியிருக்கு. காமன்வெல்த் போட்டியில் பெரிய பெரிய போட்டிகள் நம்ம இந்திய அணி வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. அதில் நிறைய ஒரு வாய்ப்புகள் நம்ம இந்தியாவுக்கு தங்கம் வாங்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 நாட்கள்லாம் போனதுக்கப்புறம் தான் அறிவிப்பாங்க என்னென்ன மாதிரியான போட்டிகளை நம்ம இந்தியா வந்து காமன்வெல்த்தில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாட்கள் போகட்டும், நானும் உங்களுக்கு வந்து தேடி தேடி யார் எது இதில் ஜெயிச்சிருக்காங்கிறத சொல்கிறேன். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
4: அள்ளிட்டு போங்க.
5: ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி,
7: ஆகாஷ்வாணி.
8: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹேல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோச டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை, ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புக்காரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மைய கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16th பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167th வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860 வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 24 இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் கலந்து கொள்ளவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டை நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்று இரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து

பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளை தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்ற இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோஹன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்காது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இந்த பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலும் ஒழிக்கணும், பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன லார்வா புழு ஒன்று, அந்த புழு வந்து பிளாஸ்டிக் வந்து சாப்பிட்டு செரிமானம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குன்னு அந்த புழுவை வந்து ஒரு டன் கணக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பிட வைக்க முடியுமான்னு கேட்டால், அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு புழு, அதுவால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை வந்து பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து கரைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் மக்கக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை எப்படியாச்சும் நம்ம பயன்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறுதி செய்யப்பட்டுட்டே இருக்குது. எதுக்காக நம்மளால் பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. பிளாஸ்டிக் கவரை வந்து கேரி பண்ணாமல் நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. எங்கே போனாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவரை வாங்கிட்டு தான் வரப்போனோம். ஏதோ ஒரு வடிவத்தில் பிளாஸ்டிக் நம்ம கூட தான் இருக்குது. இப்போ அதோட வீரியம் எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னா, 2500 ஆழத்தில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய நத்தைகள், அங்கே இருக்கக்கூடிய இந்த மெல்லுடல்கள்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட வயிற்றில் இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் வந்துருக்கான். 2500 கடல் ஆழத்துக்குள்ளே பிளாஸ்டிக் நுண்துகளில் சாப்பிட்ற உயிரினங்கள் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உயிரினங்களோட வயிற்றுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இருக்கான். அப்படின்னா பாருங்கள், நம்ம எல்லாரோட உடம்புலையும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது. நம்ம எல்லோரும் உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக்கால் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாடை வந்து குறைக்கணும். எந்த அளவுக்கு எப்படி குறைக்கணும்னு பார்த்தா, முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறது, பிளாஸ்டிக் வந்து அப்படியே பிளாஸ்டிக் கூட சேர்த்து நிறைய பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை மூலம் நம்ம தடுக்கணும். நிறைய பிளாஸ்டிக் பயன்பாடுகளை வந்து குறைக்க தான் வந்து முயற்சி பண்ணணும். கஷ்டம்தான் இருந்தாலும், நம்ம எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதை தயாரிக்கிறத குறைப்பாங்க. அதை தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் நம்ம வாங்குகிறோம் கிடையவே கிடையாது. நம்ம வாங்க வாங்க தான் அவங்க தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம வேணாம்னு சொல்லி பழகுவோம், அது மட்டும்தான் ஒரே ஒரு வழி பிளாஸ்டிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு. அதனால் ஒரு சில இடங்களாச்சும் பிளாஸ்டிக் வந்து தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக பைகளை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: கங்காரு தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எலியும் தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா இல்ல. ஆனா பாலைவனத்துல வாழ்ற கங்காரு எலி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே தண்ணியே குடிக்காதாம். பின்ன அதுக்கு நீர்ச்சத்து எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கலாமா? பருப்பு சின்ன சின்ன பூச்சின்னு சாப்பிடுற கங்காரு எலி சாப்பாட்டுல இருந்தே நீர்ச்சத்தை எடுத்துக்கிறது. அதே சமயம் பகல் நேரத்துல வளைய விட்டு வெளியே வராம நைட் நேரத்துல சாப்பாடை தேடி போறதுனால உடல் நீர்ச்சத்தை இழக்கிறதும் இல்ல.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு நம்மளுடைய தீவின் மிக முக்கியமான ஒரு திருவிழாவான சந்தியாபுர கோவில் திருவிழாக்கு எல்லாரும் வந்து மனமகிழ்வோட வந்து போயிட்டு வாங்க. சந்தோஷமாக குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி சிறப்பாக இந்த ஒரு நாளை வந்து கொண்டாடிட்டு வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு நாளைக்கு காலையில் தான் வீட்டுக்கே வந்து வருவாங்க. அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலமும் திரும்பவும் வந்து போவாங்க. நல்லாயிருக்கும், நல்லா அந்த என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ராட்டினம் ஆடிட்டு சிறப்பாக வெளியே நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நண்பரோட பேசி சிரித்து சந்தோஷமாக வந்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த சமயத்தில் என்னென்னா, நம்மளுடைய இளைஞர்களின் அந்த பைக் சாகசங்கள் அது வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் பார்க்குறதா வந்து போட்டு அந்த ஒரு சைலன்சர்னால் கீழே போட்டு தேய்ச்சிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டில் வந்து நம்ம வாகனங்கள் நிறைய அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரும். வேணா அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகள் அங்கங்கே வந்து இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான பண்ணி நீங்கள் எதுவும் வந்து வழக்குகளுக்குள்ளே வந்து சிக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லை, அது முக்கியமான பிரச்சனையே, விபத்துகளும் இந்த மாதிரியான நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் சமத்தா கோயிலுக்கு போயிட்டு நண்பர்களோட ராட்டினம் ஆடிட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலில் போய் உங்களுக்கோட வேண்டுதல்லாம் வந்து முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு தான் வாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லி நன்றி, டாடா, பை பை, சி யூ மக்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ஹலோ, நம்ம எடுத்து

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்.

பங்களா ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு

0: வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
1: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம், அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மூட்டை கருத்தும் இல்லை. அதனால அந்த குறைகளை வந்து நாங்கள் கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் பெறி இதெல்லாம் செய்யணுங்க, இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்ற கருத்தும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
0: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100-ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6,32,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின்போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு

0: ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள் சொல்வது உங்கள் தங்கம். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதீர்கள், அது நம்மை கொண்டுவிடும். கண்ணை திறந்து பாருங்கள், அதை நம்மள் வென்றுவிடலாம். எல்லோருக்கும் சந்தியாராயப்பர் கோயில் திருவிழா நல்வாழ்த்துக்கள். மக்கள்கள் அனைவரும் வந்து சிறப்பாக அப்படியே பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியே வீடு வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே பூக்களை வாங்கி கட்டிட்டு ட்ரெஸ்ஸுகளை எடுத்து கரெக்டாக வச்சுட்டு சாயந்தரம் கிளம்புறதுக்கு ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. அனைவருக்கும் பரபரப்பாக இருக்கிற அனைவருக்கும் எனது சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். போய் நல்லா வேண்டிட்டு வாங்க, எனக்கு சேர்த்து வேண்டிட்டு வாங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம தங்கமான வாழ்த்தில் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்றைக்கி சந்தியாராயப்பருக்கு அவங்க திருவிழாவுக்கும் நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம். கால் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க. 7094439999 இந்த எண்களுக்கு திருவிழாவில் நல்லா சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, ஜாலியாக இருக்கும், ராட்டினம்லாம் போட்டிருக்காங்க, சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருவிழானாவே வந்து ரொம்ப கலகட்டும், அதை வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுப்பிச்சிருக்காங்க. வேதாலயிலேருந்து சகோதரி அன்னபூரணி அவங்க தான் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. டயானா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. டயானா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், அன்னபூர்ணி அவங்க சார்பாகவும் டயானா சகோதரிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஜீன்ஸ் படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து வாழ்த்துக்களோட வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.
4: ஆடாத வண்டியிலே

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான் நிறைய பேர் கால் பண்ணி SMS அனுப்பி நிறைய பாடல் கேட்டிருக்கீங்க. அடுத்து ஒரு நேர் வேறு இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். உங்க பேரு?
7: பேரு முகமது பாருக்.
6: முகமது பாருக், எங்க இருந்து பேசுறீங்க?
7: என்ன
6: பாடல் வேணும், யாருக்கு வாழ்த்து?
7: என்ன
6: பாடல் வேணும்? என்ன பாடல்
7: அண்ணா?
8: ஹலோ.
6: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேரு?
7: ஹலோ.
6: ஹலோ வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
6: உங்க பேரு?
7: பேரு முகமது பாருக்.
6: என்ன பாடல்? அவங்களுக்கு ஜானகி பாட்டு மலையூர் மம்பட்டியா அந்த படத்துல இருந்து ஒரு அழகான ஒரு ஜானகி பாட்டு கொடுத்துடலாம். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் யாருன்னு கேட்போம்.
9: ஓசியப்பம் 90.4 பணியாற்றும் பணியாளர்களுக்கும் தங்கமான வாழ்த்தை தெரிவிக்க வந்த அன்பு சகோதரருக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்த நாள், மனநாளுக்கான அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் காதல் கோட்டை, படம் காதல் கோட்டை பாடல் நலம் நலம் அறியாவள். இந்த பாடலை போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசியவர் டி ஜோன் மார்ட்டின்.
6: நன்றி அண்ணா. ஜோன் மார்ட்டின் அண்ணா தான் பேசுனாங்க. அந்த திருவிழா வேலைகள்லையும் ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அண்ணன் ஒரு நலம் நலமறிய ஆவல் தேவயானி ரசிகர்கள் போல, அதனால் அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
10: வணக்கம். விஜயா சாபோலிவி ஸ்டார் ஹோட்டல்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு எங்கள் மாமா வந்து ஆப்ப கட்டுறது வந்திருக்கா, ஆப்பம் இட்லி கடை. அவங்க தொழில் மென்மேலும் வளர நான் வாழ்த்து சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்தில் விஜய் நடித்த படத்தில் தென்றென்று ஆரம்பிக்கணும் அந்த பாடல் போடுங்க. ட்ரீட் பாடல். நன்றி, வணக்கம்.
6: சித்தார் ஹோட்டையிலேருந்து ரிஜா சா பாவுல்வி அவங்க தான் பேசுனாங்க. அவங்க மாமா இட்லி கடையும் ஆப்ப கடையும் இன்றைக்கி திறந்துருக்காங்களாம். அவங்களுக்கு என்றைக்குமே சிறையினும் சிறப்புமாக நல்ல வியாபாரம் ஓடி தொழிலில் மெம்மேறும் வளர கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அதாவது கோலங்கள் வந்து விதவிதமாக இப்போ போடுறாங்க. அப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்பிக்கோலம், கம்பி கோலம் வந்து போடுவாங்க. அது இப்போ வந்து எல்லாருமே உட்காந்து போடுறாங்க. அப்போ நின்றுக்கிட்டு அழகாக குனிஞ்சு அந்த கோலத்தை போடுவாங்க. அப்படி போடும்போது அவங்களுக்கு அந்த மூளைக்கு ஒரு நல்ல அறிவுத்திறனை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வளைக்கணும், எந்தெந்த இடத்துல சுழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நேர்சீர் பார்த்து போடுவாங்க. அப்போ வந்து மைண்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மூளையை வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குறுக்கு அப்படி குனிஞ்சு நிமிந்து போடுறதுனால உடல் எக்ஸசைஸும் வந்து அதில் நல்லாயிருக்கும். ஏன்னா உடம்புக்கும் வந்து எக்ஸசைஸாக இருக்கும். அது மாதிரி அந்த குளிர்ந்த காற்று நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால சிறப்பாக கோலம் போடுவாங்க. வணக்கம்.
0: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் சகோதரி. யார், எங்க இருந்து உங்க பேரு?
0: என் பேர் பிரவீனே, அரசமங்கலத்துல இருந்து.
6: சொல்லுங்க சகோதரி, இனிய திருவிழா.
0: இன்னைக்கு நம்ம தீவுல சத்யாபர திருவிழா, இதை கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
6: சிறப்பு. உங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு.
0: எனக்கு வந்து படைப்பா படத்துல இருந்து மின்சார
6: அழகான பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சகோதரி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து சகோதரி பிரவீன் அவங்க தான் பேசினாங்க. அவங்க வந்து திருவிழாவுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அந்த கம்பிக்கோலம் வந்து இப்போ காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ உள்ளவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்து சிறப்பாக கம்பிக்கோலம் போடுவாங்க. இப்போ ரங்கோலி வாங்கோலி இப்படி பல கோழிகளை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கம்பிக்கோலத்தில் அதுங்க பச்சரிசி மாவில் போடுற கோலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நம்மளுடைய எறும்பு மற்றும் பூச்சிகள்லாம் அதை சாப்பிடும். இப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க, கோலப்படி அள்ளி கொட்டி கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை ரெண்டு பேருக்கு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க டோமிக்கா வந்து நம்ம டயானாக்காவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் டயானா சகோதரிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: வணக்கம் கடல் ஓசை பண்ணி பெரும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நான் மண்டலங்கம்லேருந்து மீனாட்சி பேசுகிறேன். என் தம்பி மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தம்பி மகள் பேர் விவேகா. அவங்களுக்கு ஒரு பாட்டு போடுங்க. நலமால என்னாலும் என் வாழ்த்துக்கள் அந்த பாட்டு போடுங்க. என் தம்பி மகள் விவேகாக்காண்டி கேம்ப்லேருந்து மீனாட்சி பேசுகிறேன்.
1: மண்டகம் கேம்பிலிருந்து சகோதரி மீனாட்சி அவங்க தம்பி மகளுக்கு இனிய பிறந்தநாள் விவேகாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் மீனாட்சி சகோதரி சார்பாகவும் இந்த தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தங்கம் சார்பாகவும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு சிறப்பாகவும் இந்த வருஷத்திலிருந்து அவங்க நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோமோ. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வந்திருக்காங்க ஒரு அழகான தலைப்பில். தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மக்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒரு திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களுக்காக நான் இன்னைக்கு போய் எனக்காகவும் நீங்க வேண்டிக்கோங்க, உங்கள் அனைவருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டு மீண்டும் நாளை சந்திப்போம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு சல்லா குட்டி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடம். நம்ம தீவுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன திருவிழா அப்படின்னு கேட்டீங்க, புனித சந்தியாகப்பர் திருவிழா தான். இந்நேரம் நிறைய பேரும் பரபரப்பாக ட்ரெஸ் எடுக்கிறது, அங்கே கிளம்புறது, பூ எடுக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பரபரப்பாக வேலைகளும் போயிட்டுருக்கோம். நம்ம ஊர்லேருந்து சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கான திருவிழா எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியான ஒரு நாளாகவும், அதே சமயத்தில் நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லக்கூடிய ஒரு நாளாகவுமே இருக்கட்டும். ஸோ எல்லாருமே இன்றைக்கி நைட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியுமே தொடங்கிடலாம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நிவாஷினி மற்றும்
3: அமளி ஜெனிஃபர்.
2: ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா திருவிழாக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு பரபரப்போட நம்ம நிகழ்ச்சியும் அப்படியே தவறாம கேட்டுருங்க. இன்னைக்கான நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, குழந்தைங்க முன்னாடி பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றதையும், அதே சமயம் சின்ன வயசுல இது நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரியால் ஆகிட்டு நம்ம கஷ்டப்படுறதை தவிர்த்துட்டு சின்ன வயசுலயே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. சரி, உங்களுடைய கருத்துக்களையுமே பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-1.

0: 9999. தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல தாயை போல பிள்ளை அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டு பேருடைய பங்குமே கண்டிப்பா இருக்கணும். ஸோ தாய் தந்தை இவங்களை பார்த்துதான் பிள்ளைங்களுமே வளருவாங்க. அவங்க முன்னாடி நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுறதா இருக்கட்டும், சண்டை போடும் போது ஒருத்தவங்களை பார்த்து சில வார்த்தைகள்லாம் தெரியாம வந்துடும், ஒரு சிலர் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்திடுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம குழந்தைங்க முன்னாடி செய்யவே கூடாது, ஏன்னா இதுதான் அப்புறம் பின்னாடி நம்மளுடைய அம்மா அப்பாவுமே பண்ணாங்களே நம்ம பண்ணா என்ன அப்படின்னு ஒரு எண்ணமும் வந்துடும். அது மட்டும் இல்லாம இது தவறான செயல் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாம போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இந்த மாதிரியான குட்டி குட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய தகவல்களோட நம்மளுடைய அமலி அக்காவுமே இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து சில அப்படியே விஷயங்களை நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: குழந்தைகள் வந்து இயல்பாகவே கள்ளங்கபடம் இல்லாதவங்க. பிள்ளைகள் மற்றவர்களிடம் எதை பார்க்குறாங்களோ எதை கேட்குறாங்களோ அதை தான் அவங்க வாழ்க்கையில் வந்து விஷயங்களாகவே செய்கிறாங்க. குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாத பேரண்ட்ஸை விரல் விட்டு எண்ணிடலாம். வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டைகள் வர்றது சகஜம்தான், ஆனால் எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும் தான். சத்தமில்லாத சச்சரவுகள் என்றைக்குமே பாதிப்பை உண்டாக்காது. ஒருவேளை வாக்குவாதம் முத்தி சண்டையாக வளரும்போது அது நம்ம குழந்தைகளுக்கு ஏற்றது கிடையாது. முக்கியமா குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் சண்டை போடும்போது அவங்களோட மனநிலை ரொம்பவே பாதிக்கப்படுது. பெற்றோர்களோ கணவன் மனைவியோ குழந்தைகள் முன்னாடி வாக்குவாதம் பண்ணும்போது அவங்களோட மனசுல பிரச்சனைனா அதுக்கு வாக்குவாதம் தான் கரெக்டான தீர்வு அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல போய் மற்ற குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் அதையே தான் பண்ணுவாங்க. மற்றவங்க சொல்றத நம்ம கேட்கலன்னா உடனே குழந்தைகளும் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் கூட பிறந்தவங்கள்ட்டையும் மற்றவங்க கிட்டையும் நடந்துப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டா கூட அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. மனசுல வன்மமும் கோபமும் அப்படியே தங்கிரும். பெத்தவங்க சண்டை போடும்போது நம்ம குழந்தைகளே அதுக்கு நேரடி சாட்சிகளாகவே இருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு பிரச்சனை அதிகமாகுது. வருங்காலத்துல அவங்க இதே மாதிரி நடந்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஏற்படுற மன உளைச்சலால அவங்களோட ஹெல்த்தும் ரொம்ப பாதிக்கப்படுது. பசங்க வளர்ந்து பெரியவங்களானதும் அவங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை கூடையும் இப்படிதான் பிரச்சனை வருமோன்னு பயப்படுவாங்க. நம்மளை மாதிரி நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படுவாங்களோன்னு தோணும். ஆத்தாடி நமக்கு எந்த உறவு வேணான்னு கூட ஒதுங்கி கூட போக தோணும். வாழ்க்கை துணைனா இப்படிதான் சண்டை சச்சரவு கலந்ததா தான் இருக்கும்னு அவங்களே ஆள் மனசில் அவங்களோட மனசில் நல்லா பதிஞ்சிடும். இந்த மாதிரி அவங்க வளர்ந்த அப்புறம் அவங்களோட வருங்கால துணை கூட இப்படி தான் எல்லாத்துலேயும் குறைய மட்டுமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போதே தப்பான எண்ணங்களை அவங்க ஃபாலோ பண்ணவும் செஞ்சிருவாங்க. இதனால் அவங்களே சொந்த உறவுகளை கூட பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க.
0: ஸோ முன்னாடிலாம் குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு நிறைய பேரும் சொல்கிற ஒரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா சேர்க்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுருவோம் நாமளே. ஆனால் இன்றைக்கி நாம் பெற்றோர்களாக நிறைய பேர் சின்ன தவறுகள் கூட அவங்களுடைய எதிர்காலத்தை அது வந்து பாதிக்கலாம். ஸோ அவங்களுடைய முன்னாடி நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து இதெல்லாம் வளர்த்துருக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இல்லை வந்து நீங்கள் இப்படி தான் வளர்த்துருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே தாராளமாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 10:19. நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் அக்கா, சொல்லுங்க. கண்டிப்பா திருவிழா
7: வாழ்த்துக்கள்.
6: வருவீங்களா அக்கா திருவிழாக்கெல்லாம்?
7: இல்லப்பா, எங்க ஊர்ல கேம்ப்ல முளைக்கட்டு.
6: ஓகே. குழந்தை வளர்ப்புல இந்த ஒரு விஷயம் வந்து முக்கியமா எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படின்னா அது என்னது?
7: அம்மா முத குழந்தைகளுக்கு வந்து பேட்டச்சு குட்டச்சு சொல்லி கொடுக்கணும்க்கா. இப்ப உள்ள காலத்துல ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. யாரையும் நம்பி, சொந்தக்காரன் நம்பியே பிள்ளைகள விட்டுட்டு போக முடியல. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதுகளுக்கு அந்த காலத்துல எல்லாரும் ஒண்ணு மண்ணா விளையாண்டான் வச்ச எல்லாம் பண்ணணும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த செல்லு இதெல்லாம் வந்து காலத்தின் கழிவாலமா போச்சு. ஆனா பிள்ளைகளுக்கு நம்ம வந்து பேட்டச்சு குட்டச்சு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருவோம். யார் கூப்பிட்டாலும் போக கூடாது. ஒரு சாக்லேட்டோ பிஸ்கட்டோ தெரிஞ்சவளா இருந்தாலும் எங்க அம்மா அனுமதிச்சாதான் நான் வாங்குவேன். ட்ரெயின்லயோ பஸ்லயோ அதே நிலைமைதான் நம்ம சொல்லணும். பக்கத்துல சொந்தக்காரவளோ பக்கத்து வீட்டுக்காரவளோ நல்லா பழகுனாலும் பிள்ளையெல்லாம் வந்து நம்ம அனுமதி இல்லாம அவங்ககிட்ட கொடுக்க கூடாது. பசங்களோட பேசணும், தள்ளி நின்னு பேசணும். சொந்தக்காரவளா இருந்தாலும் ஒட்டிக்கிட்டு நம்ம மாமா தானே, நம்ம அப்பா தானே, சித்தப்பா தானே பேசக்கூடாது. எங்க வீட்டுல எல்லாம் நாங்க அப்படித்தான் வளர்த்திருக்கோம். அப்பாவா இருந்தாலும் தள்ளி நின்னுதான் பேசுங்க. ஒரு செல்லதுங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேல அதுல தள்ளி வச்சுதான் நாங்கெல்லாம் பேசுவோம். ஏன்னா அந்த பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சொல்லணும். அப்படி சொல்லி வளர்த்தா நல்லா வளர்க்கலாம். ஒரு இடத்துக்கு போறியா என்று சொல்லிட்டு போமா, ஒரு காலேஜ்ல இருந்து வெளியில போறியா என்கிட்ட போன் பண்ணி சொல்லிடு, அம்மா அந்த இடத்துக்கு போறேன் வரேன். அப்படித்தான் நான் எங்க பிள்ளைல எல்லாம் நாங்க வளர்த்தோம் வார்டன் மூலமா. அப்ப இப்ப இப்பதான் செல்லு, அப்ப லேண்ட்லைன். அப்படித்தான் நாங்கெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கோம். சண்டை போடக்கூடாது. முதல்ல சண்டை போட்டாலே அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை பாதிச்சிருது, படிப்பு கெடுத்துருது. அதுக்கு உதாரணம் என் பையனே.
6: ஓகேக்கா.
7: தெரியாதனமா வீட்டுல ஒரு சண்டை நடந்தது, ஒரு பிரச்சனை. அவன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அளவுல ஃபர்ஸ்ட் வரவன், கடைசியில ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்தான்.
6: ஓகே.
7: அப்ப எனக்கு அந்த பிரின்சிபல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டேட் அளவுல அரண்மனைய பார்த்தோம். நீங்க உங்க வீட்டுல ஏதோ ஒரு சொத்து பிரச்சனைனால சண்டை போட்டது இந்த பையனுக்கு பார்த்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் வந்தேன்.
6: பேசவே கூடாது.
7: பொம்பளை பிள்ளைய என்ன படிப்பு என்ன ஏதுமா எதுவும் டவுட் கேக்குறியா கேட்டுக்க. சும்மா ஹலோ
6: சொல்லுங்கக்கா, கேக்குதுக்கா?
7: வீட்டுல இருக்கும் போது போன் போட்டு அது என்ன இது என்னன்னு கேக்குறதெல்லாம் வச்சுக்காது. ஏன்னா என் பையன் அப்படித்தான் இருப்பேன், என்ன டவுட் வேணுமோ அதை மட்டும் கேளு அப்படின்னு என் பையனுக்கும் சொல்லிருக்கேன், என் பொம்பளை பிள்ளைகளுக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கேன். பசங்க பேசினாலும் என்ன ஏதுன்னு ஒரு அளவோட
6: முடிச்சுக்கா,
7: ரொம்ப இதெல்லாம் பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு என் பொம்பளை பிள்ளைகளுக்கும் என் பையனுக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கேன். என் பையனும் அதை ஃபாலோ பண்ணும், ரெண்டு பொம்பளை பிள்ளையும் நாங்க கட்டி கொடுத்துட்டேன், இப்ப ஒன்றும் பிரச்சனை
6: இல்லை.
7: இருந்தாலுமே என் பிள்ளைய இப்ப வேலைக்கு போக பயப்படுது. இப்ப உள்ள காலகட்டத்துல வீட்டுக்காரர் என்ன அனுமதி கொடுத்தாலும் நம்ம போற இடத்துல ஆபீசர் எப்படி இருப்பாரோ என்ன இருப்பாரு அந்த பையன் பயப்படுது.
6: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: எம்ஜிஆர் பாட்டு, இந்த பச்சை கிளி கேறு செவ்வந்தி பூ, அந்த பாட்டு போடுங்கப்பா.
6: தீடை
7: கட்டி வைத்தேனே,
6: ரொம்ப நன்றி,
7: நன்றி, வணக்கம்.
6: மண்டபத்துல இருந்து மீனாட்சி அக்கா தான், அவங்களுடைய அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தை வளர்ப்பு விஷயத்துல நிறைய விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி வளர்க்க வேண்டியது இந்த காலத்துல ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதுல வந்து குறிப்பா ஆண் குழந்தைகிட்ட கண்டிப்பா அந்த வீட்டு பொறுப்புகளை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். இல்ல அப்படின்னாலும் உன்னுடைய அந்த அடிப்படை விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ட்ரெஸ் துவைக்கிறதா இருக்கட்டும், இல்ல உனக்குன்னு நீ சாப்பாடு போட்டு சாப்பிடு, நீ சாப்பிட்ட தட்ட கொஞ்சம் கழுவி வை எடுத்து வை, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா ஆண் குழந்தைங்கள்ட்டையும் சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி பெண் குழந்தைங்கிட்டையுமே நீ தைரியமா வெளியே போறதுக்கு பழகணும். கண்டிப்பா நீ வந்து எல்லா நேரத்திலயும் எல்லாரையும் சார்ந்து இருக்க முடியாது இல்லையா, ஒரு இடத்துக்கு போகணுமா உன்னால முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இப்ப நம்ம கூட அமலி அக்கா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிருவாங்க.
2: ஒரு சில அம்மா அப்பா இருப்பாங்க, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க, அது பிள்ளைகளுக்கு தெரியாத அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குருவாங்க. ஆனால் வெளியே வரும்போது எப்படி இருப்பாங்கன்னா மூஞ்சியை உருன்னு வச்சுருப்பாங்க, இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பிள்ளைகளுக்கு பிள்ளைகள்கிட்ட வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் பிள்ளைங்க முன்னாடி சண்டை போட்டதை வச்சு பிள்ளைகள் அதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமும் பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணவே ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. இதனால் அவங்களோட உடல்நலமும் சரி மனநலமும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப சோகமாகவே காணப்படுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வீட்டில் நடக்கிற சண்டைகளும் பிரச்சனைகளுமே அவங்க மனசில் அலையலையாக வந்துட்டே இருக்கும். மனசில் தப்பு செஞ்ச மாதிரி ஒரு உணர்வு எழுந்துட்டு நம்ம தகுதியானவங்கன்னு தனிமைப்படுத்தப்பட்டவங்கன்னு நினைக்கவே ஆரம்பிச்சிடுவாங்க. மனசில் பல குழப்பத்தோட வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி யாருடையுமே சேராமல் தனியாகவே இருக்க பழகிக்குவாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தால் இன்னுமே பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். சரியாக படிக்க முடியாது, மனசில் வீட்டில் நடந்த பிரச்சனையே ஓடிக்கிட்டே இருக்கும், அடுத்து என்னடா நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு பயந்துட்டே இருப்பாங்க. இதனால் படிப்பில் சுத்தமாகவே கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு போயிடுவாங்க.
6: கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய மீனாட்சி அக்காவுமே நம்ம கூட சொன்னாங்க இல்லையா, வீட்டில் வந்து பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அது பெருமளவில் நம்ம பிள்ளைங்களை வந்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிக்குதோ இல்லையோ படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக பாதிக்கும். அதனால சண்டை போடுறது அப்படின்றது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேணும் எல்லா வீடுகள்லையுமே. அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயமும் இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: குழந்தைங்க முன்னாடி பெற்றோர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து இரண்டு பாடல்களையுமே கேட்டுட்டு வந்தோம். அதில் வந்து நீதிக்கு தலைவணங்கு அப்படின்ற ஒரு படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இந்த பச்சை கிளிக்கோறு அப்படின்ற ஒரு பாடலில் ஒரு நல்ல ஒரு வரி அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவரும் தீயவராவரும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஒரு காலத்தில் அது வந்து பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட அந்த மனநிலையும் சரி, பழக்க வழக்கங்களும் சரி, பெரும்பாலும் பெற்றோர்களை பார்த்து தான் உருவாகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த அம்மா அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, இல்லை வந்து ஏதோ கொஞ்சம் திருட்டுத்தனம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. அம்மா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா அப்பா வந்து அம்மா கிட்ட சொல்லிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்களுக்குமே அடுத்து என்ன தோணும் அப்படின்னா, நம்ம பண்ண நம்ம வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் நாமளும் இப்படி தான் பண்ணணும் போல அப்படின்ற ஒரு எண்ணமே உருவாகிறோம். அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் பொய் சொல்கிற பழக்கத்தை வந்து டக்குனே வந்து குழந்தைங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இது சும்மா தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நாமளும் சொல்லிக்கலாம் போல பொய்யலாம் அப்படிங்கிறதான் பின்னாடி பெரிய பெரிய விஷயங்களுக்கு காரணமாகவே வந்து நிற்குது. அதனால் முடிஞ்சவரை நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா அதிகமாக சண்டை போடுறதை தாண்டி பொய் சொல்கிற ஒரு பழக்கமும் ஏமாத்துகிற ஒரு பழக்கமும் குழந்தைங்க முன்னாடி பண்ணாமல் இருந்தாலே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன் அந்த விஷயத்த பண்ணாமல் இருந்தாலே அது ரெண்டு பேருக்குமே சுமூகமாக முடிகிறதுக்கான ஒரு விஷயமாக கூட இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ களத்திலிருந்து நம்ம நேயர் ராணி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அம்மா, உங்க பேர் என்னம்மா?
4: என் பேர் ராணி.
3: இப்ப ஒரு குழந்தைகள் வளர்ப்புல ஒரு முக்கியமான விஷயமே, இந்த குழந்தைகள் அவங்க வளரும் போது அவங்க அம்மா அப்பா பார்த்து நிறைய விஷயம் வந்து கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன நடந்துக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பொறுத்துதான் குழந்தைகளோட வருங்காலமும் இருக்கும். குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது குழந்தைங்க முன்னாடி?
4: குழந்தைகள் முன்னாடி நம்ம வந்துட்டு சண்டை போடக்கூடாது, அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி புறணி பேசக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு. நல்ல விஷயத்துக்களை பேசணும். அது மாதிரி பெரியவங்க வந்தாங்கன்னா மதிப்பு கொடுக்கற மாதிரி, வாங்க இருங்க உட்கார்ந்துருந்தாலும் எந்திரிச்சு உட்கார கொடுக்கணும், நல்லா இருக்கலாங்கிற முகமலர்ச்சியோட கேட்கணும். அதுதான் பிள்ளைகளுக்கு உண்டான நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடமா இருக்கும். நம்ம இப்போ வந்து வந்துட்டு போன பின்னாடி அவங்கள பத்தி நம்ம பிள்ளைகள்கிட்ட குறைச்சு பேசுறது
2: பெரியவங்களுக்கு கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை இன்றைய கால குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி வந்து வீட்டில் நம்ம வளர்க்கும் போது தான் அடுத்து ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கான மரியாதை அப்படின்றதுமே கொடுப்பாங்க. அவங்க வளர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது கண்டிப்பாக அது எல்லாமே அவங்களுடைய கூட வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து குழந்தை வளர்ப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டியது. அடுத்ததான் வந்து ஒரு குழந்தைகிட்ட நாம் வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த ஒரு பதில தான் சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னா குறிப்பாக இந்த நன்றி அதுக்கப்புறம் மன்னிப்பு அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து நாம் வந்து அது தேவையான இடத்துல சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு பண்ணால் கூட அதுக்கான நன்றியை நம்ம தாராளமாக சொல்லலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் கேட்கணும். அதை மீறி நம்ம வந்து கேட்குறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து நம்ம ராணியக்கா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:47. குழந்தை வளர்ப்புல நாமளும் நிறைய விஷயங்களை நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கோம். அந்த ஒரு வரிசையில இந்நேரத்துல நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல இருந்து லோகநாதன் பேசுறேன்.
3: சொல்லுங்க, நான் எப்படி நான் இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேனா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வீட்டுல குழந்தைகளுக்கு இந்தந்த பழக்கத்தை நாங்க வந்து தவறாம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
4: பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,

0: அப்படின்னாலும் நீ பேசணும், பெரியப்பாட்ட பேசணும், அத்தை கிட்ட பேசணும், நாங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பேசிக்கோம், நீ வழக்கம் போல பேசுவோம், ஒரு விசேஷத்துல காமிக்கிறோம்னா நீ போய் பேசு, நீ அவங்க பசங்க கூட வாத்தியாவே இருங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும்க்கா கண்டிப்பா.
1: சூப்பர்.
0: அதே மாதிரி வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க அப்படின்னா போயிட்டு வந்ததுமே ஹோம் ஒர்க் செய்ய, இதை எழுது அதை எழுதுன்னு அவங்களுக்கு பிரஷர் கொடுக்காம இருந்தா பள்ளியில என்ன நடந்துச்சு, என்னமா இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்ன பண்ணீங்க, ஜாலியா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் நேரம் கேட்டோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய கஷ்டம் நஷ்டம் இதான் ஒரு மைனஸ் பிளஸ் இதையெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. அப்ப அவங்க பெரிய வயசு கல்லூரி போற காலத்துல கூட அங்க ஒரு கஷ்டம் ஒரு இதுனா ஐயோ நம்ம அப்பா கிட்ட சொன்னா அம்மா கிட்ட சொன்னா அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க அப்படிங்கறத இயல்பாவே வளருவாங்க. எல்லா வித எல்லாருடைய நிகழ்வையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படி கொண்டு வந்துட்டோம்னா.
1: கண்டிப்பா. நான் ஒரு ரெண்டு அருமையான விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இப்ப வந்து நீங்க அடுத்து உங்களுடைய குழந்தை வளர்ப்புல பெற்றோர்களுடைய பங்கு அப்படின்றது எவ்வளவு இருக்கு, அதாவது ஒரு ரோல் மாடலா இருக்கிறதுல?
0: ரோல் மாடலா இருக்கிறது எல்லாம் அதுதான் நம்மளுடைய நடவடிக்கை எப்படியோ அப்படிதான் நம்மளை பார்த்துதான் பிள்ளைங்க வளருவாங்கப்பா. நம்ம ஒரு நிறைய இடத்துல தேவையில்லாத இடத்துல கோவப்பட்டாலும் அவங்களும் கோவக்காரங்களா வருவாங்க. முடிஞ்ச வரையும் நம்ம அமைதியா வளரணும்க்கா அவங்க கண்ணு முன்னாடி. அப்பா அம்மா சண்டையை வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும். அதே மாதிரிக்கா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசைப்படுறத எல்லாமே வாங்கி தரலாம் தான், ஆனா நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய சூழ்நிலையை அவங்களுக்கு புரிந்து வளர வைக்கணும்க்கா. நம்ம அந்த ஒரு பேனா பென்சில் கேக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்தது என்ன ஆச்சு, இப்ப இத ஒரு 50 ரூபா போட்டு வாங்குறோம்னா அதுல என்ன கஷ்டம், நம்ம உழைப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும்க்கா. ஐயோ நான் படுற கஷ்டத்தை என் பிள்ளைங்க பார்க்க கூடாது, அவங்க நல்லா வரணும் சந்தோஷமா வரணும் அப்படின்னா அந்த காசினுடைய அருமை தெரியாம போயிருங்கிறது என்னுடைய கருத்துக்கா.
1: கண்டிப்பா. அந்த பணத்தோட மதிப்பு அப்படின்றது இந்த கால குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது.
0: இப்ப
1: உங்களுடைய காலகட்டத்துல உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்க கண் முன்னாடி சண்டை போட்டு அதுல ஏதாவது பாதிப்பு அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா?
0: நிறைய வந்திருக்குது, நிறைய வந்திருக்குது. நான் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தனால அம்மா அப்பா கோபமா இருக்கிறாங்களா கோபம் இல்லையா சண்டை பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்போதே கவலையாதான் சண்டை போட்டிருப்பாங்களோ, ஐயோ அம்மா அப்பா பேச மாட்டாங்களோ, அந்த வழிகள் வேதனைகள் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அதனால நம்ம பிள்ளைங்க அதை வந்து 1% கூட இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் இப்ப இருக்கிறேன்க்கா. அதான் இப்போ நான் எப்படி அந்த கஷ்டத்தை நஷ்டத்தை பார்த்து ஐயோ சண்டை அம்மா அப்பா பேசாம இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த மன வலி வலி எனக்கு வந்ததுனாலயே அவங்களுக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன்க்கா.
1: சோ சூப்பர். நான் நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுடைய லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: அக்கா ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பேரே வரலாறு அந்த பாடல் போட்டு
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா,
0: ரொம்ப நன்றி.
1: கொஞ்சம் வந்து நம்ம மாத்தி சொல்லியாச்சு, அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையிலயுமே இப்படி ஒரு விஷயம் இருக்கும், நம்மளுடைய அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா வருங்காலத்துல அப்படி இருந்துடவே கூடாது அப்படின்னு ஒரு சிலர் இருப்போம், ஒரு சிலர் வந்து பரவாயில்லையே நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்காங்க ஸோ நம்மளும் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியில இருப்போம். கண்டிப்பா அதை தான் வந்து அண்ணனுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தைங்களையும் எப்படி வளர்க்கணும், ஒரு ஆண் குழந்தைகிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம இதெல்லாம் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு. ஸோ அதையுமே நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் வந்து இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 11:04 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி மற்றும்
1: அமளி ஜெனிஃபர்.
0: இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம வந்து பெற்றோர்கள் அதுக்கப்புறம் குழந்தைகள் சார்ந்து குழந்தை வளர்ப்பு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையில பல தருணங்கள்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்ற போது குழந்தைங்க முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, அதையும் தாண்டி ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் சரி மொத்தமா சேர்ந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கிய விஷயங்கள் என்ன, இதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையுமே நாம பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களையுமே பகிரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 709-4439-9999. ஸோ குழந்தை வளர்ப்புல நிறைய விஷயங்கள் முக்கியமானதா இருந்தாலும் ஒரு சில தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பழக்கத்தை தான் நம்மளுடைய அமலியக்காவுமே சொல்ல போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: குழந்தைகள் முன்னாடி மது அருந்துறது அப்புறம் புகைப்பிடிக்கிறது இந்த மாதிரியான பல விஷயங்களை குழந்தைகள் முன்னாடி நம்ம பண்ணுறதை தவிர்த்துக்கணும். நம்ம அப்பா செய்கிறது சரிதான்னு அவங்க நம்பிடுவாங்க. ஸோ நம்ம குழந்தைகள் முன்னாடி கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட பழக்க வழக்கங்களை செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடணும். குழந்தைகள் முன்னாடி கெட்ட வார்த்தைகள் பேசுகிறத பெற்றோர்களாகி நம்ம ரொம்பவே தவிர்க்கணும். தவிர்க்கலைன்னா நம்மள்கிட்ட இருந்து குழந்தைகள் கற்றுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ மற்றவங்க கிட்டையோ பேசுறதுக்கு வாய்ப்பு நம்மளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமாக குழந்தைகள் முன்னாடி மற்றவங்களை பற்றி தப்பாவோ தரக்குறைவாவோ பேசக்கூடாது. அப்படி பேசுறதுனால இவங்க தப்பானவங்க தான் அப்படின்னு குழந்தைகள் நினச்சிருவாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி தயவு செய்து பேசாதீங்க. அப்படி பேசுறதுனால நம்ம பிள்ளைகள் அந்த விஷயம் மனதளவில் ரொம்ப காயப்படுத்தும் அப்படிங்கறத புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கோங்க.
0: அடுத்ததா களத்துல இருந்து நேயர் பிரிட்டா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கம்மா.
3: என் பேர் பிரிட்டா.
2: ஏரியா
3: பிராந்தீஸ் நகர்ல இருக்கிறோம்.
2: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா?
3: 3 பிள்ளைய.
2: சரி, குழந்தைகள் மூணு குழந்தைகள் வளர்க்குறீங்க அப்படின்னா குழந்தைகளை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். சொல்லுங்க, ஒரு குழந்தை முன்னாடி அப்பா அம்மா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணவே கூடாது, வளர்ற சமயத்துல எதனா பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவீங்க?
3: பிள்ளைய முன்னாடி வந்து நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கணும். முதல் இது என்ன, நம்ம ஒழுக்கம் இல்லாம இருந்தா பிள்ளைய கெட்டு போகும். ரெண்டாவது விஷயம், பிள்ளைய முன்னாடி வந்து சிகரெட் குடிக்க கூடாது, அதுல நம்ம முடிச்சு பார்ப்போம் அப்படின்னு அது நினைக்கும். கடையில போய் வாங்கிட்டு வாங்கன்னு பிள்ளைகள் சொல்லக்கூடாது. பிள்ளைய முன்னாடி தண்ணி அடிக்க கூடாது. தண்ணி அடிச்சாங்க டம்ளர் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டுவான்னு சொன்னா அதே நோக்கம் பிள்ளைகளும் போகும். அதே மாதிரிக்கு கடையில போய் சிகரெட் வாங்கிட்டு வா, கணேசு வாங்கிட்டோன்னு சொல்லக்கூடாது. அப்ப அப்பா வைக்காத நம்மளும் வாங்குவோம் வைப்போம்னு அது நினைக்கும். அது வந்து கொஞ்சம் தவிர்த்தரணும். அப்பனாத்தான் குடும்பம் வந்து ஒரு லெவலுக்குள்ள ஓடி.
2: இந்த மாதிரியான விஷயத்த உங்களோட வீட்டுல வந்து பாத்துப்பீங்களா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனா?
3: எங்க வீட்டுல அந்த விஷயங்களே நடக்காது, எல்லாம் வெளியிலேயே முடிச்சுட்டு தான் வருவாங்க. அதனால எங்களுக்கு தெரியாது அதை பத்திதான்.
2: அப்ப குழந்தைகள் வளர்க்கும் போது என்ன மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மா
3: நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். கோயிலுக்கு போக சொல்லணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்றதுக்கு பிள்ளைகளை நம்ம சொல்லணும். அது வந்து பிள்ளைய வந்து கேட்க மறுக்கு. ஒழுங்குமுறைகளை கத்துக்கணும்னா ஒரு கோயிலுக்குள்ள போனாதான் பிள்ளைய ஒழுங்குமுறையை கத்துக்கணும்.
2: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு என்ன பாட்டு என்ன சொல்லி பிடிச்ச பாட்டா?
3: எனக்கா விஜய் பாட்டு போடுங்க.
2: சரி, நன்றி.
0: நம்ம பிரிட்டாக்கா களத்திலிருந்து சூப்பராகவே அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவங்கள் பலவற்றையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இது இன்னுமே நிறைய வீடுகளில் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குழந்தைகளையும் அனுப்புறது ஒரு சிகரெட்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ அப்படி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தவறு தான். ஏன்னா நம்மளுடைய அப்பாவே பண்ணுறாங்க, நம்மளுடைய வீட்டிலே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதில் எந்த தவறுமே இல்லை அப்படின்னு நிறைய குழந்தைங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதை வந்து பெற்றோர்கள் வந்து செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
4: மாமூர் கரவாட்டு கடை பக்கத்து மீனாட்சி பேசுறேன்.
0: சொல்லுங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நாமாக இருக்கிறேன். கடல சேவம் நேர்ந்த அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கம்.
0: கண்டிப்பா உங்களுக்கும் காலை வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
4: என் பிள்ளைகளுக்கு வந்து பேசும்போது வாழும் போது நல்ல படிக்கும் போது நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கறது, இப்படி பேசக்கூடாது, யாரையும் அடிக்க கூடாது. அது மாதிரி நம்ம வந்து வீட்டுல வந்து திட்டம் போட்டு சின்ன செஞ்சா திட்டுவேன், அந்த வாழ்க்கை வாங்கிட்டு போய் திட்டிட்டு போய் வெளியே போய் திரும்ப அளவு திட்டி
0: இன்னைக்கு
4: அப்படி வட்டா திட்டுறேன், அப்பா திட்டுறாங்க இந்த வழியை திட்டுது, அது மாதிரி திட்டேன். அக்கால பேசுவாரா
0: சின்ன
4: வயசு பேசினாலும் உன் பிள்ளை வந்து அப்படி எல்லாரும் பேசுது அந்த மாதிரி கெட்ட வார்த்தை அப்படின்னு
0: உங்களுடைய கருத்துக்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா குடுத்துடலாம். நன்றி அண்ணா. தங்கச்சி மடத்துல இருந்து நம்ம மீரான் யோசப் அண்ணா தான் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுமே அதே ஒரு விஷயத்தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது, இல்ல ஓவர் சண்டையாகுது அப்படின்னா அந்த இடத்துல பொருட்கள் தூக்கி போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, மற்றவங்களை வந்து இழிவா பேசுறது இல்ல அப்படின்னா திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நம்ம வந்து தவிர்க்கிறது மட்டும்தான் நல்லது. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய விஷயம் நிறைய பெற்றோர்கள்ட்ட இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி வந்து பேசுறது அப்படின்றது, நம்ம சாதாரணமாக அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி நாம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசுக்குள்ள காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்ம மட்டும்தான் இருக்கோமோ, அவங்க தான் வந்து நல்ல பசங்களா இருக்காங்க, ஸோ நம்மளும் அந்த மாதிரியே மாறணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகளுமே ஒரு சில பிள்ளைங்க வந்து மெனக்கெட்டு இதுக்காக செய்வாங்க. ஒரு சிலர் வந்து அந்த குழந்தைங்களோட பேசுறதே நிப்பாட்டிடுவாங்க. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில சந்திச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தவிர அடிக்கடி கோபப்படுறது, கத்தி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்க முன்னாடி செய்யறத கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம நேயர்கள் கேட்ட இரண்டு பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்ற

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:23 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. நம்ம குழந்தைங்க முன்னாடி செய்யக்கூடாத ஒரு விஷயங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இந்த செல்ஃபோனு இல்லை டிவி, இந்த ரெண்டு விஷயத்தில் நிறைய பெற்றோர்கள் வந்து மூழ்கி கிடக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து குழந்தைங்க முன்னாடி நம்ம அடிக்கடி பண்ணும்போது நம்மளும் பார்க்கலாமே, நம்மளும் அம்மாட்ட போய் செல்ஃபோன் கேட்கலாமே, நாமளும் அப்பாவோட டிவி பார்க்கலாமே, இந்த மாதிரியான நிறைய இது வந்து தோணும். ஸோ அதிலேயே வந்து பார்க்குறது அப்படின்றது தவறு கிடையாது. ஒரு வேலை முடிஞ்சிருச்சு இல்லை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டைமில் நம்ம தாராளமாக பார்க்கலாம். ஆனால் அதிலேயே மூழ்கி கிடக்கிறது அப்படின்றது தான் அவங்களுக்குமே அது தவறான விஷயமா மாறிடுது. இன்னொன்று கூட சொல்லலாங்க, என்ன அப்படின்னா, இந்த ரோட்லலாம் போகிறோம் அப்படின்னா போக்குவரத்து விதிகளை மீறுறது இல்லை சட்டங்களை வந்து அவர் ரொம்ப அலட்சியமாக நம்ம வந்து பொருட்படுத்தாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைங்க முன்னாடி பண்ணுறது அப்படின்றதே தவறான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்களுக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லி கொடுத்தா தான் நாளைக்கு அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் ஒரு சரியான பாதையும் கூட அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம். நான் ரீலம் மாவட்டம் கட்டடையில் சந்திரசேகர் பேசுகிறேன்.
5: இப்ப நீங்க சொல்லுங்கன்னா, நம்ம வந்து குழந்தைங்க முன்னாடி செய்யவே கூடாத ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
6: பெரியவங்க வந்து மத்த உறவினர்கள் பத்தி குறை சொல்லி பேசவே கூடாது. உங்க சித்தப்பா தெரியுமா, உங்க பெரியப்பா தெரியுமா அப்படின்ட்டுன்னு அந்த குழந்தைங்க கிட்டேயே அவங்கள பத்தி சொல்லறது, அதாவது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மத்தவங்க பத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்ல பண்ணறது அப்படிங்கறது ஒருபோதும் செய்யக்கூடாது. அதே மாதிரி அப்பாக்களுக்கு சில மது குடிக்கக்கூடிய பழக்கம், சிகரெட் பிடிக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கறது இருக்கும். குழந்தைகளுக்கு முன்னரே மது அல்லது சிகரெட் அப்படிங்கறது பிடிக்கக்கூடாது. மூணாவது, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்றது, கோபம் வந்தது அப்படின்னா வார்த்தைகளை விட்டு குழந்தைகள் முன்னாடி திட்டிக்கிறது அப்படிங்கறதுலாம் கூடவே கூடாது. அது வந்து குழந்தைகளுக்கு ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கறதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி கோபத்துல கணவன் வந்து மனைவியை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடாது. அது குழந்தைகளுக்கு உடல் ரீதி உளவியல் சிக்கல் அப்படிங்கறதையும் ஏற்படுத்தும். எல்லாத்தோட இந்த குழந்தைகள் முன்னாடி ஒருபோதும் மற்றவர்களை பத்தி ஏளனமாக பேசக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தகாத வார்த்தைகள் குழந்தைகள் முன்னாடி கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி மற்றவங்களை திட்டுற மாதிரி பேசினாங்கன்னா அது அவங்க இலகுவாக கற்றுக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாகவும் அமையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு பெற்றவர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயங்களாக இருக்கு.
5: ஓகேண்ணா, சில விஷயங்களை இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே இருக்கும். அப்படி வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லியே கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்?
6: குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கணும்ப்பா. வார்த்தைகள், அவங்களுடைய உடல்மொழி கோடுகள் இதெல்லாமும் அவங்க கத்துக் கொடுக்கணும். ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த செல்ஃப் கான்பிடன்ஸா இருக்கிறது எப்படி அப்படிங்கறத கத்துக் கொடுக்கணும். வாழ்க்கையில சில இறக்கம் வரும், அந்த தன்னம்பிக்கை கொண்டு எப்படி செயல்படுவது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உறவு முறைகள் பத்தி பெற்றோர்கள் கத்துக் கொடுக்கணும். சித்தப்பா பேர் என்ன, பெரியப்பா பேர் என்ன, அவங்களுடைய நல்ல குணங்கள்லாம் என்ன, அவங்க பெயர்கள் என்ன, அவங்க ஊர்ல என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஹிஸ்டரி அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கறத குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். எல்லாத்தோட இந்த சமுதாயத்துல குழந்தைகளுக்கு நிறைய பாலியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் வரும். டச்சிங், அது வந்து தவறான ஒரு டச்னா எது, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கறத குழந்தைகளுக்கு இதுலயே வயதுலயே சொல்லி கொடுக்கணும். எல்லாத்தோட அவங்க பாடியில நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கறத டீன் ஏஜ் 13 வயதுல தவறான புரிதலுக்கு பதிலா பேரண்ட்ஸ் அந்த ஒரு டேபுவா விஷயங்கள்லாம் பேசாம இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு பாஷையில சொல்லி கொடுக்கறதன் மூலியமாக அவங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் தெரிவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு.
5: கண்டிப்பானா, ரொம்ப நன்றி. இப்ப உங்களுக்கு வந்து என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் பசங்க, இது திரைப்படத்தின் பெயர். அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்கப்பா.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா.
6: நன்றி.
5: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணாவுமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா அந்த டீனேஜ்ல வந்து உடல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், இது வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க?
7: நல்லா இருக்கு. நீங்க இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கா. திருவிழா அதுக்கான ப்ரிபரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது?
7: நல்லாவே போயிட்டு இருக்கு.
5: ஓகேண்ணா, இப்ப நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்ய கூடாத விஷயங்கள் என்ன, இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன?
7: குழந்தைகள் இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து தவறான வார்த்தைகளை பேச கொள்ளவ, மற்றபடி சண்டைகள், வீட்டுல சண்டைகள், அதிகமான வார்த்தைகளை திட்டுறது கொள்றது, இந்த மாதிரி விதிகளை தவிர்க்கணும். அத குழந்தைகள்ட்ட செல்போன் கொடுக்க போகும்போதுல அவங்க ஃப்ரீடமா பழகிற அளவுக்கு செல்போன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம், தனிமையில உட்கார்ந்து பாக்குறத தவிர்க்கணும்.
5: கண்டிப்பானா.
7: அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து சிகரெட் பழக்கங்கள், மது பழக்கங்கள் இருக்க போகும்போதுல அது அவங்க தனிமையில போயிட வேணா அத பண்ணிக்கலாம். திரும்ப வீட்டுல உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ இந்த மாதிரி
5: இருந்துச்சுன்னா
7: நம்மளும் அதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு தோணும் அந்த குழந்தைகளுக்கு. அதனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க நல்லது.
5: ஓகேண்ணா. சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, சோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள்னா எதை சொல்லுவீங்க?
7: சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிட்ட வந்து பள்ளி பருவத்துக்கு வந்துகிட்டு டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும். அதே மாதிரி பள்ளிக்கு போகும்போது வந்து சாலை ஓரத்துல வந்து இடது பக்கமா போகணும். அதே ஒரு குழந்தைய கையில புடிஞ்சிட்டு போகும்போது இடது பக்கமா, இடது கையிலதான் புடிஞ்சிட்டு போகணும். இந்த மாதிரி விஷயங்களை கத்துக் கொடுக்க, நல்ல ஒழுக்கமான விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்.
5: கண்டிப்பானா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவி.
5: அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. வேற ஏதாவது பாட்டு பாடல் கேட்க முடியுமா?
7: வேற பாடலா? விசுவாசம் படத்துல இருந்து ஏதாவது நல்ல பாடல்.
5: ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தெக்குவாடில இருந்து நம்ம நம்புக்குமார் அண்ணா தான் அவங்களுடைய ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க, என்னென்ன மாதிரியான செயல்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களோட தவறுகளை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடங்கள்ல நடக்கலாம். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு தருணத்தை வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன் இந்த தப்பு பண்ண, எதுக்காக பண்ண அப்படின்னு கேட்கறது வேற, ஆனா எல்லாரும் முன்னாடியும் அந்த தப்பை வந்து சொல்லி காமிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ அதை வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலே குழந்தைங்க வந்து நிறைய தப்பு பண்ணா கூட வந்து பகிர்ந்துக்குருவாங்க, இதை நான் பண்ணிட்டேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது, நாமளும் தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு பாடலுமே வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

நேரம் சரியாக 11:42. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, சிறு வயசுலேயே சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்கிறது, நலம் விசாரிக்கிறது, அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி டீச்சர்கிட்ட எல்லாம் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கலாம். எந்த ஒரு இக்கட்டான சூழல்லையும் பயந்து போய் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் பேசணும். பொய் சொல்கிறது அப்போதைக்கு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும், ஆனால் உண்மையை பேசுனா அந்த பழக்க வழக்கம் நம்மளை வாழ்நாள் முழுக்க காப்பாற்றும் அப்படின்னு அன்பாக நம்ம குழந்தைகளுக்கு புரிய வைக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடணும், அது ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரிதான், வேறு எதுவாக இருந்தாலும் சரிதான். ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது நம்ம வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்து உதவணும். ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு ஆழமாக சொல்லி கொடுக்கலாம். மனசில் எந்த கஷ்டமான சூழல் இருந்தாலும் அதை மறைக்காமல், என்ன பயம் இருந்தாலும் சரி எதையும் வெளிப்படையாக பெற்றவர்களாகிய நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத தைரியத்தையும் சுதந்திரத்தையும் அவங்களுக்குள்ளே வளர்க்கணும். நம்ம அம்மா அப்பா தானே நமக்கு முதல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தோன்ற மாதிரி நடந்துக்கலாம். அடுத்ததாக பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: கண்டிப்பாக குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். நேர்மையாக இருக்கிறது, மரியாதையாக இருக்கிறது, நன்றி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஷேர் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இயற்கையை பாதுகாக்கிறது, தோல்வியை ஏற்றுக்கிறது, பணத்தோட மதிப்பு, நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது இப்படின்றத நம்ம பொதுவாக சொல்லிடலாம். ஆனால் ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? பெண்களை, சின்ன பிள்ளைங்களை வந்து மதிக்கிறது, நோ அப்படின்னு யாராவது பதில் சொல்லிட்டா அதை மதிக்கிறது, யாரையுமே அவங்களுடைய உடலோ நிறத்தையோ வச்சு கேலி பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து ஆண் குழந்தைகிட்ட கண்டிப்பா சொல்லிதான் வளர்க்கணும். அது மட்டும் கிடையாது, வீட்டுல வந்து வேலை இருக்கு அப்படின்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுப்பு அப்படின்றத கண்டிப்பா புரிய வைக்க வேண்டியது இந்த காலகட்டத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா கோபத்தை அடக்கமாகவும் வார்த்தைகளை வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வார்த்தைகளாகவும் வெளிப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல கண்டிப்பாக அடுத்த வந்து குழந்தைங்களும் அவங்களுடைய ஃப்யூச்சரில் சூப்பராக வளருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு களத்திலிருந்து நேயர் பார்வதி அக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: இல்ல அதிகமா தேவையில்லாம சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டா அந்த புள்ளிய மனநிலை சரியில்லாம போகும். நம்ம அப்பா அம்மா எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்கள. நம்ம என்ன இந்த வாழ்க்கை, நம்ம என்ன படிக்கும், படிப்பு புள்ளிகளுக்கு மண்டையில ஏறாது. அந்த ஒரு நோக்கம் தான் நம்ம தாய் தப்பம் பேசுறத அதுதான் புள்ளிகளுக்கு தோணும். ஏன்னா தாய் தப்பம் சண்டை போடுறது வைக்கிறது படிப்பு புள்ளிகளுக்கு ஓடாது.
1: சரி, அப்ப என்ன மாதிரி விஷயங்களை கத்து கொடுக்கணும்? சின்ன விஷயம்
0: நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். யாரும் வந்தாலும் வந்த உடனே வாங்கன்னு சொல்லணும். வீட்டுல இருக்க தண்ணிய சாப்பிடுங்கன்னு அள்ளி கொடுக்கணும், இல்ல டீ சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அது நல்ல பழக்கம். பிள்ளைகள சண்டை போடக்கூடாது. உன்னோட ஒண்ணா அண்ணன் தங்கச்சிட்டு இருக்கும் போது அடிச்சுக்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைய.
1: நன்றி மாதா.
0: சரி பாப்பா.
2: நம்ம பார்வதி அக்காவுமே நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. கண்டிப்பா அக்காவுக்குமே ஒரு நன்றிகளை சொல்லிட்டு, ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கறது கிடையாது, பெண் குழந்தைக்குமே ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். அதாவது தன்னம்பிக்கையோட பேசுறதுக்கான ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். அது மட்டும் கிடையாது, யார்கிட்டையும் தேவையில்லாம பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. தவறு நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தைரியமா சொல்ல வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கால குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, உனக்கு பிடிக்கல உனக்கு வேணாம் அப்படின்னா அந்த இடத்துல நோ சொல்றதுக்கான உரிமை உன்கிட்ட கண்டிப்பா இருக்குது. ஸோ நோ மீன்ஸ் நோ தான். அதை வந்து எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து சொல்லிடலாம் அப்படின்றத நம்ம பெற்றோர்கள் கொஞ்சம் தைரியம் கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் அவங்களுமே பிற்காலத்தில் தைரியமான ஒரு பிள்ளைங்களா வந்து நிற்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நிறைய நேயர்களும் வந்து வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் நோட்லாம் போட்டிருக்கீங்க, பட் வந்து இன்னைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால ஒளிபரப்ப முடியல. கண்டிப்பா வாய்ஸ் நோட் அனுப்பின எல்லா நேயர்களுக்குமே நன்றி. ஆனா நாளைக்கான நிகழ்ச்சியில கண்டிப்பா தவறாம வந்து கலந்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த திருவிழால சூப்பரா போய் கலந்துகிட்டு நல்லா ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. படித்தால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை புதிய உலகை நமக்காக உருவாக்கும். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஒசை எஃப்எம் 90.4 நேயர் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. நம்மளோட வாழ்க்கையில நம்மள உயர்த்துற ஒரு பெரிய சக்தியா இருக்கட்டும், இல்லனா நம்மளோட அறிவை வளர்த்து நல்ல முடிவுகளை எடுக்க உதவுறது, நம்ம கிட்ட இருக்கிற தைரியம், நம்மளோட நம்பிக்கை, இதையும் தாண்டி நம்மளோட வாழ்க்கையில முன்னேறி சமுதாயத்துக்கு ஏத்த ஒரு மனுஷனா நம்ம உருவாகிறோம் அப்படின்னா கட்டாயமா அதுக்கான ஒரு முக்கியமான ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளோட படிப்பு மட்டும்தாங்க. ஸோ இவ்வளோ சிறப்புகள் இருக்கிற படிப்புக்கு தான் வீட்டோட வறுமை காரணமா முட்டுக்கட்டு போட இருந்த தன்னோட பெற்றோர்கிட்ட பேசி படிப்பை கெட்டியா பிடிச்சு இப்போ சார்பு நீதிமன்றத்துல உதவியாளரா வேலை பார்த்துட்டு வர ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? திருச்சி மாவட்டம் நாகலாபுரங்கிற குக் கிராமத்துல பிறந்தவங்க தாங்க வனிதா. விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவங்க அவங்க அப்பாவோட விவசாயத்துல ஏற்பட்ட நஷ்டத்தால சொந்த ஊரை விட்டுட்டு துறையூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்காங்க. சோ வந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா போதுமான வசதி வாய்ப்புகள்லாம் இல்லாததால இவங்க அக்காவோட பள்ளி படிப்பு முடிஞ்சதுமே அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வனிதாவோட பள்ளி படிப்பு முடியவுமே அவங்களுக்கும் அதே மாதிரி திருமணம் செய்யறதுக்காக ஏற்பாடுகள் தொடங்கின அந்த நேரத்துல தான் எனக்கு வந்து படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு படிப்பு மேல தனக்கு இருந்த அளவு கடந்த ஆசைய தன்னோட பெற்றோர்கிட்ட புரிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பெற்றோரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தொடர்ந்து படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்மதம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே தன்னோட குடும்பம் கஷ்டத்துல இருந்ததால ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே படிக்கலான்னு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல பகுதி நேர வேலையில சேர்ந்து மாசம் 2500 சம்பளம் வாங்கியிருக்காங்க. அந்த சம்பளத்துல தாங்க தன்னோட படிப்பையும் வீட்டு செலவையுமே பார்த்திருக்காங்க. ஸோ இந்த வேலையில இருந்துகிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முதுகலை பட்ட படிப்பையும் முடிச்சிட்டு மறுபடியும் அதே ப்ரௌசிங் சென்டர்லயே முழு நேர வேலைக்கும் சேர்ந்திருக்காங்க. மறுபடியும் அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க, எம்எஸ்சி ஐடி படிப்பை முடிச்சிருக்காங்க. பாருங்களேன், அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இவங்களுக்கு அந்த படிப்பு மேல ஒரு ஆசை இருந்திருக்குன்னு. இப்படியே கொஞ்ச நாள் போக என்னதான் நம்ம ஒரு வேலை நமக்கு ஆரம்பத்துல உதவியா இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமா படிச்சதும் நம்மள அறியாமலே ஒரு எண்ணம் வரும்ல, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், எதுக்காக கம்மியான சம்பளத்துல இந்த வேலை பார்க்கணும்னு. அதே தாங்க இவங்களுக்குமே தோணிருக்கு. அந்த நேரத்துலதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒருத்தங்க, நீ நல்லா படிச்சிருக்கியம்மா, அப்புறம் ஏன் அரசு வேலைக்கு நீ முயற்சி பண்ண கூடாது அப்படின்னு கேட்கவும் தான் இவங்களுக்குள்ளயுமே அந்த ஆசை வந்து ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு படிச்சது மட்டும் இல்லாம தமிழ் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் வகுப்புக்குமே போயிருந்திருக்காங்க. ஆனாலுமே இவங்க எழுதுற எல்லா தேர்வுலையுமே தோல்வி தாங்க அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு 6 மாசம் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தே நம்ம தொடர்ந்து படிப்போம் அப்படின்னு காலையில 4 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்குமே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பொதுவாகவே ஒரு பொண்ணு வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தால் சுற்றியுள்ளவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கிண்டல் கேலி எல்லாத்துக்குமே இவங்க ஆளாயிருக்காங்க. இருந்தாலுமே அதை பொருட்படுத்தாம படிச்சதோட பயனா தான் 2017 அவங்களோட முயற்சிக்கு திருச்சி நீதிமன்றத்துல தட்டச்சரா இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் முசிறிக்கு இடம் மாறி போய் அங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க பதவி உயர்வு அடைஞ்சி இப்போ சார்பு நீதிமன்றத்துல உதவியாளரா இருக்காங்க. தன்னோட வீட்டுக்கும் தன்னோட சகோதரனோட படிப்புக்கும் ஏன் தன்னோட திருமணத்துக்குமே தேவையான எல்லா செலவுகளையும் பார்த்துட்டு இந்த படிப்பு மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையை மாத்துச்சுன்னு சொல்ற வனிதாவுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாங்க. ஸோ இப்படி எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்ம ஆசைப்பட்ட எல்லாமுமே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எந்த காரணத்துக்காகவும் யாருமே படிப்பை பாதியிலே விட்டுறாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறத விட கம்மியான விலையில பொருள் வாங்கி அதில் தங்களோட ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கணுந்தாங்க 100ல் 75 பேருமே நினைப்பாங்க. அப்படி ஒரு உணவுப் பொருள் தாங்க நம்மளோட விளையாட்டு வீரர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும், வயசானவங்களுக்கும், குழந்தைங்களுக்கும், ஏன் உடற்பயிற்சி செய்கிறவங்க எல்லாருக்குமே ஏற்ற அந்த ஒரு உணவுப் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, வாழைப்பழம் தான். ஏன்னா இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறதால நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், எலும்பு அப்புறமா தசைகளுமே ஸ்ட்ராங்காக இருக்கும், பெண்களுக்கு வந்து இரத்த சுகை வராமல் தடுக்கும். இதை சாப்பிடும்போது நம்மளோட உடல் சோர்வாக இருந்தாலோ இல்லை மன அழுத்தம் இருந்தால் கூட குறையுங்க. ஸோ அப்படிப்பட்ட வாழைப்பழத்தில் பூரண குழக்கட்டை செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலான்னு தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. வாழைப்பழத்தில் பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கணுங்க, நல்ல பழுத்த வாழைப்பழம் 2, அப்புறம் வெல்லம் 1/2 கப்பு, தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்துக்கணும், ஏலக்காய்பொடி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். முதல்ல வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போது அதில் தேங்காய் துருவலையும் வாழைப்பழத்தையும் நசுக்கினி சேர்த்து அடுப்பில் வச்சு காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போது அதில் தேங்காய் துருவலையும் வாழைப்பழத்தையும் நசுக்கி போட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்து பூரணம் ரெடி பண்ணணுங்க. அரிசி மாவை வெந்நீரில் கலந்து கொஞ்சம் சாஃப்டாக மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த மாவில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதோட நடுவில் நம்ம பூரணத்தை வச்சு நமக்கு பிடிச்ச கொழுக்கட்டை வடிவத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப ருசியான வாழை பூரண கொழுக்கட்டை ரெடி. இதை நம்ம தரமான முறையில் செஞ்சு ஒரு பாக்கெட்டில் 5ல் இருந்து 10 கொழுக்கட்டை சேர்த்து நம்ம விற்பனை பண்ணலாம். இல்லைனா ஸ்கூல் காலேஜ் இல்லைனா வார சந்தையில் கூட நம்ம சின்னதாக தள்ளுவண்டி போட்டு கூட ஆரோக்கியமான வாழைப்பழ கொழுக்கட்டை அப்படிங்கிற பேர் வச்சு கூட நம்ம விற்பனை பண்ணலாங்க. அதுவும் இல்லைனா நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு கூட நம்ம சாயங்கால நேரங்களில் குழந்தைங்களுக்கு விற்பனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வாழை இலையில செஞ்சு கொடுத்தோம்னா மக்களுமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையே ஒரு தொழிலா செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது, அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலம் தாங்க இந்த கர்ப்ப காலம். இந்த காலத்துல அந்த தாய் எடுத்துக்கிற சத்தான உணவு, போதுமான ஓய்வு, அப்புறம் மன அமைதி, இது எல்லாமே சேர்ந்து தாங்க அவங்க குழந்தையோட வளர்ச்சியுமே தீர்மானிக்கும். அப்படி பெண்கள் கர்ப்பமா இருக்கிற அந்த நேரத்துலதான் ஒரு சில இணை நோய்களுமே அவங்களுக்கு வரும். சோ அம்மாவா இருக்கிற எல்லா பெண்களுக்குமே, அதாவது தாய்மை நிலையை தாண்டி வந்த எல்லா பெண்களுக்குமே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. அப்படி பெண்களோட கர்ப்ப காலத்துல வர்ற இணை நோய்கள் என்ன, அப்படி இணை நோய்கள் இருந்துச்சுன்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. கர்ப்ப காலத்துல இருக்கும்போது பெண்களுக்கு பொதுவா வர பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரத்த அழுத்தம், ரெண்டாவதா சர்க்கரை வியாதி, மூணாவதா இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறமா ரத்த சோகை அடிக்கடி எல்லாம் நிறைய பெண்களுக்கு வரும். சோ இந்த நோய்கள்லாம் ஒரு காலத்துல கண்டுபிடிக்கப்படாத நோய்களை தாங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அவங்க கன்சீவா இருக்கிறாங்க அப்படிங்கறது கூட தெரியாம இருந்த நாட்களுமே அதிகமா இருக்கு. அதே மாதிரி செக்அப்க்கு அவங்க ஒழுங்கா போன நாட்களுமே கம்மி தாங்க. ஆனா ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இயல்பாவே கர்ப்பம் ஆகிட்டோம் அப்படின்னா மாசம் மாசம் செக் பண்ணி உடல்ல எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் தான் கர்ப்பமா இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே சரியான முறையில செக் பண்ணி குழந்தையும் அவங்களையுமே ஆரோக்கியமா பார்த்துட்டும் வருவாங்க. இருந்தாலுமே 30 வயசுக்கு மேல கர்ப்பம் தரிக்கிற ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த நோய்களால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுலயும் உடல் பருமன் அதிகமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கர்ப்பம் ஆகுறதுக்கே சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்குங்க. ஒருவேளை அவங்க கர்ப்பம் ஆனாலும் கூட இந்த நோய்க்கான தாக்கம் அந்த கர்ப்ப காலத்தை கொஞ்சம் கடினமான காலமாவே மாத்திரும் சொல்லலாம். அப்போ அந்த நேரத்துல வர இந்த நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. சோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கர்ப்பம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஏதாவது நமக்கு நோய்கள் இருக்கு இல்ல எதுக்காச்சும் நம்ம தொடர்ச்சியா மருந்து எடுத்துட்டு இருக்கோம்னா கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே மகப்பேறு மருத்துவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நமக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே சர்க்கரையோட அளவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ஒருவேளை சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிற பட்சத்துல சரியான மருந்துகளையும் உணவுகளையும் சாப்பிட்டு சரியான முறையில நம்ம உடற்பயிற்சி செஞ்சு நம்ம சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா நம்ம கன்சீவ் ஆகுறத பத்தி நம்ம முடிவெடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா கூட மகப்பேறு மருத்துவரை பார்த்து நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லி ஆரம்பத்திலே அதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம நம்மளோட நோயை மறைச்சாலோ இல்ல ஒழுங்கான சிகிச்சை எடுக்காம இருந்தோம் அப்படின்னா கரு கலைஞ்சு போக வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. சோ இதையும் தாண்டி அந்த கரு வளர்ந்து குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தைக்குமே இதயம் சம்பந்தமான நோய் பாதிப்பு வரவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த இணை நோய்களுக்காக எடுக்கிற மருந்துகள் கூட ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட கருவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்மளோட மருந்துகளையுமே ஒரு சில நேரங்கள்ல மாற்ற வேண்டியது வரும். அதனால இணை நோய்கள் இருக்கிறவங்க கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமோ சிறப்பு மருத்துவரையோ இல்லைன்னா மகப்பேறு மருத்துவரையோ சந்திக்கிறது, சரியான முறையில சிகிச்சை எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: ஒரு குடும்பத்தோட அனுபவம் நிறைந்த பொக்கிஷமாவும் அறிவு களஞ்சியமாவும் இருக்கிறவங்க தாங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க. எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாருமே இதை ஏத்துப்பீங்கன்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னா தன்னோட வாழ்நாள் முழுசுமே குடும்பத்துக்காக உழைச்சி குடும்பத்துக்காக பல தியாகங்களை பண்ணி தன்னோட பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாம தன்னோட பேர குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காகவும் நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கும் போதே அந்த வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மரியாதை சொல்லி கொடுக்கறது, ஒற்றுமையா இருக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது, நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கறது, விதவிதமா சமைச்சு போடுறதுன்னு தன்னால முடிஞ்ச எல்லா வேலைகளையுமே செய்வாங்க. ஸோ இவ்வளோ வேலைகளையுமே அவங்க செஞ்சாலுமே ஒரு சில நேரங்கள்ல அவங்க வந்து தனிமையான சூழ்நிலைக்கு தாங்க தள்ளப்படுறாங்க. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்க ஆய்வுல என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி தனிமையில இருக்கும்போது அவங்களோட மனநலம் மட்டும் இல்லாம அவங்களோட உடல் நலமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுதுங்க. இது நாளுக்கு நாள் அதிகமாகும் போது நிறைய பிரச்சனைகள் அவங்களோட உடல்ல ஏற்படும் போதுதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வெறுத்து ஒரு கட்டத்துல அவங்கள தனிமையில விட்டுருவோம். ஸோ இந்த ஒரு கஷ்டம் வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களோட தனிமையை நம்ம போக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சி மூலமா. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாங்க, ஆனா இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும்தாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலயுமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அதாவது நம்ம வீட்டுல நடக்கிற பிறந்தநாள் கொண்டாட்டமா இருக்கலாம், இல்ல திருமண விழாக்களா இருக்கலாம், இல்ல உறவினர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற எல்லா நிகழ்வுகள்லயுமே அவங்கள நம்ம பங்கெடுக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட தலைமையில தான் அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அது ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ நம்ம பகுதிகளிலுமே நான் கலந்துக்கிட்ட நிறைய நிகழ்ச்சிகள்லையுமே பெரியவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தாங்க நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவதா, அவங்களுக்கான நேரம் ஒதுக்கி நம்ம அவங்க கூட பேசணும். இது எப்படின்னா, இப்போ நமக்கு மனநிலை சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்சவங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாச்சும் போய் நம்ம கொஞ்ச நேரம் பேசும்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்ல, இல்லைன்னா நம்மளோட நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசி நம்மளை ஆறுதல் படுத்திப்போம். அதே மாதிரி தான் பெரியவங்களுமே அன்பையும் அக்கறையும் நம்மகிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடைக்கிறது இல்லைல்ல. அப்போ நம்ம தினமும் கொஞ்ச நேரம் அவங்க கூட சேர்ந்து பேசினாலே போதுங்க, அவங்களோட மனநிலையிலையுமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி அவங்களோட பழைய நினைவுகள்லாம் இருக்கும்ல, அது அப்புறம் அவங்க குடும்பத்தோட வரலாறு, அதை பற்றி நம்ம ஆர்வமாக கேட்கும் போது நம்மளால் அவங்க மதிக்கப்படுறோம் அப்படிங்கிற உணர்வையுமே அவங்களுக்குள்ள உருவாக்கும். மூணாவதா, அவங்க கிட்ட கோபமாக பேசாம பொறுமையாக பேசி அன்பான வார்த்தைகளை பேசி மரியாதையாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் சுயமரியாதை கிடைக்குதுன்னு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க.

பேசுறது, சமூக ஊடகங்களை பயன்படுத்துறத பத்தி சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட தனிமை வந்து கண்டிப்பா குறையும். அதுக்கப்புறமா அவங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டு அது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நம்ம கூட்டிட்டு போறது, அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பூங்காக்கோ இல்ல கோயிலுக்கோ இல்லைன்னா முதியோர் மன்றங்கள்லாம் இருக்கும்ல, அங்க போகிறது கூட நம்ம அவங்கள ஊக்குவிக்கலாங்க. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு பண்ணுறதால கூட வயசானவங்களோட தனிமையை தவிர்க்க நம்மளாலையும் முடியுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கலாமா? மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று காதல் ஓவியம் மற்றும் கள்ளக்குள் கீரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ராஜத்த கண்ணு குட்டி காத்தாடா வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே என் தங்கத்துக்கு

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று காதல் ஓவியம் மற்றும் கல்லுக்குள் கீரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று காதல் ஓவியம் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: செல்வத்தை தேடுவதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த 60 வயதிலே உட்காரும் போதுதான் நமக்கு தெரியும், உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. என்னுடைய வீட்டிலே என்னை தவிர

0: நான்கு மருத்துவர்கள் மேற்படிப்பு முடித்தவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன், நானே பதிவு செய்கிறேன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம்தான். ஒரு கோடி ரூபாயை கொடுத்து கூட ஒரு சுண்டு விரலை கூட உங்களால் அப்படியே பெற முடியாது. அத்துணை சிறப்பானது உடம்பு. The true value of anything can be realized only in two occasions, before getting it and after losing it என்று சொல்வார். நமக்குள்ள உடம்புல இருக்கிற அந்த அருமை வந்து நல்லா இருக்கும்போது தெரியாது, அது கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐசியூவில் இருந்த ஒரு பெரிய மனிதர் டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது பில்ல கொடுத்தோடனே அழுதார் குலுங்கி குலுங்கி. மிகப்பெரிய மனிதர், அதிகமாக பில் இருக்குங்கிறதுக்காக அழுகிறீங்களான்னாரு. அப்படி இல்லைங்க, நான் ஒரு வாரம் ஐசியூவில் இருந்ததுக்கு 2 லட்சம் ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மூச்சை நான் சுவாசிக்கிறதுக்கு, செயற்கை மூச்சின் மூலம் சுவாசிப்பதற்கு. ஆனால் நான் 70 வருஷம் வாழ்ந்திருக்கேன், 10 பைசா இல்லாமல் இந்த இறைவன் வந்து இந்த சுவாசிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இப்படி கொடுத்துருக்காருன்னா நான் நன்றி சொல்லணுமா இல்லையா, அதை நினச்சி அழுதேன்னாராம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த உடல் எவ்வளவு அற்புதமானது என்று, உடலை பேணி பாதுகாப்பது எவ்வளவு அவசியம் என்று. அது மட்டுமல்ல, எவன் ஒருவன் தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கிறானோ அவன் ஒழுக்கமாக இருப்பான் என்பது சொல்லப்படாத ஒரு உண்மை. அதையும் மீறி இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நாம் சொன்னால், விவசாயத்திலே உழைப்பவர்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, இப்போது அங்கும் உழைப்பு குறைகிறது. ஆனால் உடலை பாதுகாப்பதற்கு நீங்கள் 1 மணி நேரம் செலவு செய்யவில்லை என்றால், ரொம்ப அவசரமாக போகிறேன், எனக்கு பெட்ரோல் போட கூட நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி நான் அப்படின்னா உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே, இந்த வாழ்க்கை பயணமும் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். அப்போ என்ன செய்யணும்? குறிப்பாக ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் உடலுக்காக செலவு செய்தால், அது எதுவாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், ஓட்டமாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், அல்லது யோகாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் குறையும், 161 மணி நேரம் உங்களுக்கு சாஸ்வதம். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் செலவு செய்யலைன்னா அந்த மீதமுள்ள நேரம் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. நாம் ஒரு பணத்தையோ ஒரு வேலையையோ எதை இழந்தாலும், ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் இழப்பு இல்லை. இங்கே ஓடிட்டுருக்குல்ல டப் டப் டப்புன்னு, அது என்றைக்கு நிற்கிதோ அன்னைக்கு தான் உண்மையான இழப்பு. அது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனிய சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காற்ற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: பேட்டில் ஆஃப் த பெட் என்று எழுதுவார்கள். காலையில யாரெல்லாம் கிராமப்புறத்திலே பொதுவாக காலையில் சீக்கிரம் எழுகின்ற பழக்கமுடையவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். காலையில யாரெல்லாம் படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரமே இல்லை. இங்கு பிள்ளைகள் கூட பார்க்கிறேன், படிக்கின்ற பிள்ளைகளை. நான் சொல்லுவதுண்டு, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லுவேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் காவல்துறை அதிகாரி. நாங்களெல்லாம் காலையிலே சீக்கிரமாக எழுந்தே பழக்கப்பட்டவர்கள். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், நல்ல வண்ணம் வாழ்வதற்கு முதலான அடிப்படை தகுதி என்ன என்றால் உடல்நலம். உடல்நலத்தில் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போதுமா? இந்த உணவு என்ன? ஒரு மனிதன் வாழ்வதற்காக உண்டால் உணவே மருந்தாகிவிடும். உண்பதற்காகவே வாழ்ந்தால் மருந்தே உணவாகிவிடும். இப்போ மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய் என்பர் கவிமணி தேசிய நாயகம். ஒரு அற்புதமான பாடல் அது. நேரம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாடலையே சொல்லுகின்றேன், ரசித்து கேட்பதாக தெரிகிறது. ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க எல்லாரும். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, அதனை நீ நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலையிலும் மாலையிலும் எவன்லாம் தினம் வந்து ஓடிட்டோ நடந்துட்டோ உடற்பயிற்சி செஞ்சுட்டோ வர்றானோ அவன் காலை தொம்பிட்டு கும்பிட்டுட்டு எவனே ஓடி போயிடுவானோ. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா. சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு இந்த உடலுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், ஆனால் தர வேண்டும் என்பது. அது மட்டும் இல்லை, சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியந்து போவீங்க. நிறைய படித்தவர்களை பார்க்கின்றேன், அதனால் இதனை குறிப்பிடுகின்றேன். அறிவுஜீவிகளிடம் உரையாற்றுகின்றேன் என்று நான் இதனை எல்லாம் குறிப்பிடுகின்றேன். அரும்பு கோனிடில் மலராகும், கரும்பு கோனிடில் கட்டியும் பாகுமாம், நரம்பு கோனிடில் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலாக போச்சுன்னா மலரினுடைய மனம் குன்றாதான், கரும்பு கோணலாக போச்சுன்னா கூட அதிலிருந்து வெள்ளம் வந்துடுமா. இரும்பு கோனிடில் யானையை வெல்லலாமா, இரும்பு கோணலாயிடுச்சுன்னா கூட அது அங்கு சமைக்கு யானையை கூட ஜெயிக்கலாமா. நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவ? நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். அப்படின்னா உடல் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. இதை விட திருமூலர், உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்பர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேம்பர். இப்போ எப்படி ஒரு அற்புதமான உடம்பு, அதை பேணி பாதுகாத்துக் கொள்வதிலே நாம் எவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டும்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து கல்வி, பணம். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய உடல் நலம். நீங்கள் உயிராக நேசிக்கின்ற உங்கள் பிள்ளைகள் ஐசியூவில் போய் நம்ம தவறான வாழ்க்கை முறையினால் ஐசியூவில் போய் படுத்துக்கிட்டு அப்பாவுக்கு கால் விரலை வெட்டுவாங்களா, காலை வெட்டுவாங்களா, இதய அறுவை சிகிச்சையா, பிபியா அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமாக வெளியில் உட்காராமல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உட்கார்ந்தாரியா அப்படியே இறந்து போயிட்டார், படுத்தாரியா அப்படியே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லணும்னா இந்த உடற்பயிற்சி வேணும். நேஷனல் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒபிசிட்டி பற்றி பேசுகிறதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நான் பேசும்போது சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டு அப்படின்னு சொன்னேன். பேசி முடிச்சோடனே கேள்வி நேரத்தின் போது ஒரு டாக்டர் எழுந்திரிச்சு கேட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களே சார், எப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், எக்ஸசைஸ் பண்ணுறவங்கலாம் உட்காந்தாரு செத்து போயிட்டாரு, படுத்தாரு செத்து போயிட்டாருன்னு இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக உங்கள்ட்ட வராமல் வாழ்ந்துட்டு வீட்டிலேருந்து நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான். எக்ஸசைஸ் பண்ணாதவங்களாம் பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக்குன்னு வந்து உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரி வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து சுடுகாட்டுக்கு போவான். அதனால் அது லாங்கஸ்ட் ரூட்டு, இது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னா இது மாதிரி தான் எல்லா டாக்டரும் ஒத்துக்கிட்டாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். சரி, திடமான உடம்பு, கூர்மையான அறிவு. கூர்மையான அறிவு எங்கே கிடைக்கும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை, நூல் என்று நான் சொல்வது புத்தகங்களை, நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் புத்தகங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எல்லாரும் அறிவாளியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக நினைப்போம். அறிவாளி ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏன் புத்தகங்களை ஏன் படிக்கணும்? அது படித்தா அறிவு வருமா? அருமை பெரியோர்களே, கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அந்த புத்தகங்களை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் நாமும் உயர்ந்து நம் வீட்டையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்த முடியும். நீ நூலகத்திற்கு போ அல்லது புத்தக திருவிழாவிற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். ஏன், அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். நம்மை அறிந்து கொள்வது எப்படி? மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி? உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி? வாழ்க்கையை அறிந்து கொள்வது எப்படி? போராட கற்றுக்கொள்வது எப்படி? தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி? வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி? அத்துணையையும் புத்தகங்கள் சொல்லித்தரும். அதுதான் புத்தகங்களினுடைய பெருமை.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற YouTube சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமே அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். அப்படி என்றால் இத்தனை பேர் சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார்களே, முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளும் பாதுகாப்பு பணிகளிலேயே ஒன்று கல்வி படிப்பு, சொன்னவர் மகாத்மா காந்தி. இத்தனை பேரும் சொல்லிவிட்டு போயிட்டார்கள். இந்த புத்தகங்கள் என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பளினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி, எங்களை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதுதான் இந்த புத்தகங்களினுடைய மாபெரும் சிறப்பு. அதுதான் இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான். அது மட்டுமல்ல நண்பர்களே, எல்லோரும் பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ், தெரியுமா உங்களுக்கு? அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்ட். எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஓன்லி ரிமைன்ஸ் யங், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ரிகார்ட்ஸ் ஆஃப் தர் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டின்றான். A question was asked, what is the biggest regret in your life was? The talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. Na ulagathula oru periya gnani arivali Larry King nu peru. Avanta un vaalkaiyila nee sinna vayasula senja periya thappu enna daana? Endha subject-a kuduthinaalum kaiyila paper illama oru man nerathukku mela pesa koodiyavan. Avanta poi kekkranga nee senja periya thappu enna vaalkaiyila appadina. Avan solran, புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்க வாய்ப்பு இருந்துச்சு, நூலகத்தில் புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு, நான் படித்த கல்லூரியில் நூலகம் இருந்துச்சு, அவ்வளோ புத்தகம் இருந்து நான் படிக்காமல் விட்டேன், தாண்டா நான் செஞ்ச பெரிய தப்புன்னு எவ்வளோ படிச்சிருக்கலாம். யார் சொல்கிறா? உலகத்திலேயே பெரிய அறிவாளியாக பேசுகிறவன் சொல்கிறான், நான் இன்னும் புத்தகங்களை படிக்காமல் விட்டது தாண்டா நான் செஞ்ச தப்புன்னு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யணும், யோசித்து பாருங்கள். சாதிக்க விரும்புபவன் புத்தகத்தோடு இருப்பான், சாதித்தவன் புத்தகத்தில் இருப்பான் என்று. அவ்வளோ முக்கியம் அது. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான். ஏன் இதை இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால், பாரதி அழகாக சொல்லுவார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு என்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். இது பாரதி தாசன். ஊரில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து கட்டமை வீடுன்னு இருக்கும், புள்ள பெரிய வசதின்னு நினச்சிட்டு இங்கே இருக்கிறவங்கலாம் பெரிய பணக்காரன் இல்லை அம்பானியா தானி மாதிரி நினச்சிக்குவாங்க, புள்ள அப்பாட்ட பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான், நெறி காணாமல் நின்றபடி அடுத்த தலைமுறையில் விழுந்துருமா, ஏழை பிள்ளையா இருப்பான், படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருமா.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: பாரதி சொல்வாரு, எண்ணரும் தமிழ்நாட்டின் கண், எல்லோரும் கல்வி கற்று, பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. தமிழ்நாட்டில் எல்லாரும் அறிவாளியாக இருக்கான், படித்து அறிவுள்ளவனாக இருக்கான்னு மற்ற ஸ்டேட்டில் உள்ளவன் அல்லது மற்ற நாட்டில் உள்ளவன் பார்த்து அதிசயிக்கிறது எந்த நாளோ அதுதாண்டா நன்னாள் சொன்னது பாரதி. அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வர வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை அறிவுடையதாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் படிக்கிறத, நீங்கள் புத்தகம் வாங்கிட்டு கொடுக்கறத பார்த்து தான் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் இதை நாம் எதிர்கொள்ள முடியும். இந்த புத்தகங்கள் அவ்வளவு முக்கியமானது. கூர்மையான அறிவுங்கிறது இந்த புத்தகங்களிலிருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறேன், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். நாங்கள்லாம் மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஒற்றை காரணம்தான், எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு. ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவன் நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. ஏன் இவ்வளோ தூரம் நான் ஆத்மார்த்தமாக உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன்னா, எங்கள் அப்பா 5வது வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி என்று சொல்லுவாங்க. தம்பி, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்டேருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் படித்தேன், காவல்துறை உயரதிகாரியாக மாறி நின்று அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இது எதுக்காக இந்த இடத்துல ஞாபகம் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா? பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பெற்ற பதக்கம் உட்பட இப்போது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். உண்மையாக இல்லையா யோசித்து பாரு. படிக்காதவன் யாரா பெரியாள் நீங்கள் கேளுங்க. உடனே காமராஜர் படித்தாராம்மா. காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல ஒழிய எவ்வளோ புத்தகங்கள் படித்தார்னு அவருக்கு தெரியாது. கலைஞர் படித்தாராம்மா. கலைஞர் என்னென்னலாம் படித்தார், என்னென்னலாம் எழுதினார் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் போய் பட்டம் வாங்கலாம் அதான் அவனுக்கு தெரியும். எம்ஜிஆர் படித்தாராம் அப்படி சொல்கிறேன். ஆனால் 10 பேருக்கு மேலே சொல்ல முடியாது அவனால். நீங்கள் வேணால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆனால் படித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். படிப்பு தான், படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி மேடையில் இறந்தே போனவர் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ராமேஸ்வரம்
4: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: என்னோட சொல்லு,
7: அம்மா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இந்த கல்வியினுடைய முக்கியம் அப்ப வந்து முதல்ல உடல் நலத்தை பத்தி சொன்னேன், அதுக்கப்புறம் கூர்மையான அறிவுக்கு என்ன வேணும்னு சொன்னேன், பணம் தேவையான பணம் அப்படின்னு சொன்னேன். இதுல உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பணம் வேணுமா வேண்டாமா, பணம் எவ்வளவு வேணும், இது வந்து யாருக்குமே வந்து ஒரு புரியாத புதிராகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம பொது புத்தியில் என்ன சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா, தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கின்ற அரசியல்வாதிகளும் சர்வசாதாரணமாக நடிப்பின் மூலமாக கோடி கோடியாக குவிக்கின்ற நடிகர்களையும் பார்த்துட்டு பணம் வச்சிருக்கிறவங்களாம் அயோக்கிய தப்பாக சம்பாதிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்குது. தயவுசெய்து அதை நம்பாதீர்கள். உங்களுக்கு நான் வாழ்க்கை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை ஆத்மார்த்தமாக அறிவுபூர்வமாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வள்ளுவர் சொல்கிறாரு, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல். என்ன அர்த்தம்னா, பொருளை செய்டா, பணத்தை குவி, அந்த பணம் தான் உன்னுடைய எதிரியை அவனுடைய திமிரை அறுப்பதற்கு அதை விட கூர்மையான வாழ் ஒன்றும் இல்லை. யார் சொல்கிறார்? திருவள்ளுவர் சொல்கிறார். அது மட்டும் சொல்லலை, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. இல்லாதவனை பார்த்து எல்லாரும் எள்ளி நகையாடுவான்டா, உன்ட்ட பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை சிறப்பு செய்வான், உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்கிறாரு, பொருளல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். அதாவது ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட அவன் பணம் வச்சுருந்தானா அவனை ஒரு பொருட்டாக மதிக்க வச்சிருமா அந்த பணம். அதனால் பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கணும். இப்படி சொன்ன வள்ளுவர் பின்னாடி சொல்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறார். எப்படி? சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். சிறப்பான ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு பணக்காரனாகி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா அந்த பணம் உழைத்து முறையான வழியிலே வந்த பணமாக இருக்க வேண்டும். இது வந்து புறநானூறு. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அறன் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிறார். உழைச்சி சம்பாரித்து அறமான வழியில் முறையான வழியில் சம்பாரித்து கொடுக்குற இன்பம் வருது, அந்த பொருள் மூலமாக கிடைக்கிற இன்பம் வருது, அதுதாண்டா உண்மையான மகிழ்ச்சியை கடைசி வரைக்கும் கொடுக்கும். அதனால் சம்பாதிக்கிறத முறையான வழியில் இதை சொல்கிறது வள்ளுவர். அதோட நேரத்தில் அவர், ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான முறையில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா அழக்கொண்ட செல்வம் அழப்போம். ஒருத்தனை அழுக வச்ச பணத்தை நீ சம்பாரிச்சனா அது ஒன்று அழுக வச்சுட்டு தாண்டா போவோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், பணம் வேணும், அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும். அற்புதமாக ஆபிரகாம் லிங்கன் தன் பிள்ளை படிக்கின்ற பள்ளிக்கு ஒரு கடிதம் எழுதினார், உலக புகழ்பெற்ற கடிதம். அதில் ஒரே லைனை மட்டும் சொல்கிறேன் நேரம் கருதி. உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று எழுதியவன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி. அப்போ நினச்சி பாருங்க, பணம் வேணும், அதை எவ்வளோ முறையாக சம்பாதிக்கணும். நம்ம இலக்கியம் என்ன சொல்லுது தெரியுமா? அசந்து வியந்து போவீங்க. ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னு கேளுங்க. உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வம், உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கம் இல்லா உயர் பேர் அறிவும், ஒழுக்கம் இல்லாத அறிவு. மன உங்களுக்கு புரியும், அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் செறிதிலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே வீணே வீணே என்பதை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று நம் இலக்கியம் சொல்லுது. அப்படின்னா பணம் வேணும், அந்த பணத்தை முறையாக சம்பாதிக்கணும். ஏன் பணம் வேணும்?
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு. போட்டு சாதிருப்பேர் பல பல பல பல ரகம் ஆகியிருக்குது போட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான்

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: பணத்தை வச்சுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியானவனா தோல்வி அடைஞ்சவனாங்கிறத இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அது ரைட்டா தப்பாங்கிறதுலாம் வேற, அதான் அளவுகோல். ஏன் மணி மேக்ஸ் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் த எர்த் ஆஃபர்டு. இந்த உலகத்துல மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதை எல்லாம் பெரிய பள்ளியில படிக்க வைக்கணும், பெரிய கல்லூரியில படிக்க வைக்கணும், வெளிநாட்டில் படிக்க வைக்கணும், பிசினஸ் கிளாஸ்ல போகணும், என்ன நீ விரும்பினாலும் அதெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைடா. அந்த பணத்தை நீ செய்ய, ஆனால் அந்த பணத்தை முறையான வழியில் செய்ய. அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழிங்கிறதையும் சொல்கிறான். மணி இஸ் பிளென்டிஃபுல், தோஸ் ஹூ நோஸ் த சிம்பிள் லாஸ் விச் கவர்ன்ஸ் இட்ஸ் அக்யூசிஷனுங்கிறான். பணத்தை குவிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை, அது ஒரு சிம்பிள் லா. அதோட அவன் நிறுத்தலை. மணி இஸ் கவர்ன்டு பை தி சேம் லாஸ் விச் கண்ட்ரோல்ட் இட் 2000 இயர்ஸ் பேக். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இருந்துச்சோ, விதிமுறைகள் இருந்துச்சோ, அதான்டா இன்னைக்கு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது, சேமிக்காமல் வாழ்ந்தால் அவன் ஏழையாவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வர்ற வழி செல்வம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் போற வழி அதை விட சின்னதா இருந்தா நீ பணக்காரன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்போது எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை. அது அந்த காலத்தில் உள்ளது அந்த புக்கில் எழுதுகிறான். பாபிலோன் நகர வீதியில் நேபுகாத் நேச்சார் இருக்கும்போது தங்க காசுகள் அப்போல்லாம் கரன்சி நோட்டு கிடையாது, தோளில் போட்டுட்டு வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் அப்படியே அலைவாங்களாம். அப்போ போகும்போது அவன்லாம் நினைப்பானா எப்பட்ரா சம்பாரிச்சோன்னு கேட்டால் அவன்லாம் சொல்லுவானா, 10 தங்க காசை ஒரு நாளைக்கு சம்பாரித்து ஒரு கூடையில் போட்டுட்டு அடுத்த நாள் 9 தங்க காசை எடுப்பானா, இல்லைனா 8 தங்க காசை எடுப்பானா. இப்படியே போட்டுக்கிட்டே வந்தால் பின்னால் மிகப்பெரிய ஒன்றாயிடுமா. பணத்தை சம்பளத்துக்காக வேலை செய்கிறவன் ஏழைங்க. பணத்தை தனக்காக ஒருத்தன் வேலை செய்ய வச்சானா அவன் பணக்காரன். சிம்பிள். தன்னுடைய சம்பாத்தியத்தை தனக்கு வருமானம் தரக்கூடிய சொத்திலே ஒருத்தன் முதலீடு செய்து கொண்டே வந்தால் அவன் பைக்கு பணம் வரும். பணம்னு நினச்சிக்கிட்டு கடலில் எல்லாத்தையும் வாங்கி அதை சொத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்னா சம்பாதிக்கிற பணத்தில் அவன் சட்டப்பையிலேருந்து பணம் போகும். உங்களுக்கு சொல்கிறேன்னே கூட்டத்தில் நானே இறையன்பு சார்லாம் சொல்கிறது உண்டு. 1-5 என்ன தெரியுமா? அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, 2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, 3-bedroom வீடு பேங்க்கில் லோன் போட்டு இஎம்ஐயில் வாங்கிக்க வேண்டியது, அது பேங்க்காரன் சொத்து நம்ம வீடு இல்லைன்னு தெரியாது, 4-wheeler car அதுவும் இஎம்ஐயில் வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோனில், இந்த வாங்கின வீட்டில் என்ன பொருட்கள்லாம் வேணுமோ சோஃபா செட்டிலேருந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதில் வாங்கி போட்டுக்க வேண்டியது, 5 digit சம்பளம் வாங்கிக்க வேண்டியது, வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டியே செத்துற வேண்டியது. இதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டும் என்று நினைக்காமல் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து பெரிய முதலீடுகள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுலேருந்து வருமானம் வர்ற மாதிரி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது இப்போ என்ன சம்பாதிக்கிறீங்களோ, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை முதலீடு செய்த இடத்திலிருந்து இந்த பணம் வரும்படியாக நீங்கள் செய்து கொண்டால் நீ தாண்டா வாழ தெரிஞ்சவன், அதாண்டா ஃபினான்ஷியல் நாலெட்ஜுங்கிறோம்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோ எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறான்ல, அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இலக்கியத்துல? இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே. கோடி கோடியா சேர்த்து இன்கம் டேக்ஸ்காரன் வந்து அள்ளிட்டு போயிட்டானா, ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம இருப்பான், ஆனா வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவான், உண்டா இல்லையா நீங்க பாருங்க. சரி, பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும், யாரால நம்மளால புதைச்சு வைக்க முடியுமா? நமக்கு இன்னைக்கு நாளைக்கு என்னங்கிறதுலே ஓடும். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். ஏடா நீ செத்து போயிட்டனாக்க, நாளைக்கு இப்படி புதைச்சு வச்சுட்டு போற பணத்தை யார் அனுபவிப்பாங்க? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வி ஆர் கம்மிங் வித் நத்திங், வி ஆர் கோயிங் வித் நத்திங், இன்பிட்வீன் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் எவ்ரி திங். பீப்புள் வாண்ட்ஸ் எவ்ரி திங் பர்மனன்ட் ஃபார் த டெம்பரரி லைஃப் பாங்க. நிலையில்லாத வாழ்க்கைக்கு நிலையான செல்வம்னு எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்கானுன்னு அவங்களுக்கு தமிழில் சொன்னால் புரியும்னா, பாரதிதாசன் அழகாக சொல்லுவார், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. மாதிரி என்ன அர்த்தம்னா, இந்த வீடு என்னது, இந்த நிலம் என்னது அப்படின்னு புலகாங்கிதப்படுறோம்ல, அந்த நிலம் நம்மளை பார்த்து சிரிக்குமா? விட்டாப்பில் நான் முதல்ல வேற ஒருத்தனதாக இருந்து இப்போ தாண்டா உன்னிட்ட வந்திருக்கேன், நீ கொஞ்ச நாளில் போயிடுவா, ஆனால் நான் அங்கே தான் இருப்பேன், நான் நாளைக்கு இன்னொருத்தனை ஆகிடுவேன், என்னை பார்த்து ஒன்றுதுங்கிறியடா, நீ தாண்டா என்னது, நீ என்னிட்டு தான் வரணுங்கம்மா, எப்படிலாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாரு. இதை ராபின் சர்மாவும் கண்ணதாசனும் சொல்கிறத சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவார், 6 ரூபாய் சம்பளத்துக்கு நான் காரைக்குடியில் மளிகை கடையில் பொட்டணம் அடிச்சுட்டு இருப்பேன். அவரை மாதிரி உண்மையை அப்படியே சொல்கிறது யாராலையும் முடியாது. அப்படியே சொல்லுவார், மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு பதிவு செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசனை பேசாமல் எவனும் பேச முடியாது. அப்போது தன்னை பற்றி கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுங்களா, தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாயன்று மாண்டு போனால், இந்த பிள்ளையை எதுக்கடா பெற்றோம்னா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்று தான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்ற உடம்பிலே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், தமிழன்னை மட்டுமே உதிரத்தில் என்றுமே உறவாக வந்து நின்றாள். இந்த தமிழ்னால தாண்டா நான் வாழ்றேன் பேர் அப்படி சொன்ன கண்ணதாசன் சொல்றாரு, 6 ரூபா சம்பளத்துக்கு காரைக்குடியில பொட்டலம் அடிச்சிட்டு இருந்தேன், 100 ரூபா சம்பாரிச்சாதான் நம்ம வாழ முடியும்னு நினைச்சு கையில ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில படுத்திருந்தேன், காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினான். அவர் சொல்றது அப்படியே சொல்றாரு, முழிச்சு பார்த்தேன், என்னடா முழிக்கிறேன்னு கேட்டான், தூங்கினவனை எழுக்கணும் முழிச்சா அவன் என்னையா பண்ணுவான்னு கேட்டேன், உடனே சரின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துக்கு போனேன், நான் கதை எழுதுறதுக்காக போனேன், அங்கே உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டேன், நல்ல கவனிங்க, பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான், ஓ எழுத தெரியுமே அப்படின்னா, என்ன பொழைச்சாவனா, என்ன பேரில் எழுதுறீங்க அப்படின்னா, அப்போ தான் முதல் முதலாக கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுறேன்னு எல்லாம் இப்படி சொல்லுவாங்களே, கண்ணதாசன் அந்த தாசன் இந்த தாசன், அதனால கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுறேன்னு. அப்போ அங்கே உட்காந்து அந்த பெரிய மனுஷன் சொன்னார், ஓ நான் கூட படிச்சிருக்கேன் என்னாரு, ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினச்சேங்கிறாரு, இருந்தாலும் பாட்டை எழுதுனதில்லை, நீ எழுதுனதை நான் படித்தேங்கிறான், இது ஒரு புரட்டான உலகம், ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம பொழைச்சிக்கலான்னு நினச்சேன்னு எழுதுறாரு. எவனாவது இதுமாதிரி எழுதுவான்னு நினச்சி பாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் 100 ரூபா சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பித்தோன்னா 1000 ரூபா கொடுத்தான், எனக்கு தலகால் புரியல, எப்படியும் லட்சாதிபதியாகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினச்சேன், திடீர்னு பாட்டு எழுதுறதுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தான், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 லட்ச ரூபா ட்ரெயினில் ஏறி உட்கார்றாரு, ஒரு படத்தை முடிக்கணும், 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயா, அப்போ தான் என்னால் படத்தை முடிக்க முடியும்னு ஒரு தயாரிப்பாளர் போய் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த கதை நிஜமான பதிவு. அந்த படத்தில் ஒருத்தன் குடும்பத்துக்காக உழைச்சவன் உழைச்சு உழைச்சு கடைசியாக யாரும் கவனிக்காமல் ரத்த வாந்தி எடுத்து செத்து போகிற மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு நாலு லைன் எழுதி கொடுத்துட்டு போயான்னு கேட்டான். முதல் முதல் 100,000 ரூபா வாங்கினதை சொல்கிறாரு. அப்போ நான் சிந்திய ரத்தத்தை ஜீரணித்தே ஒரு சொந்தம் வளர்ந்ததம்மா, அந்த சொந்தத்தை நினைக்கின்ற நேரத்திலே என் ரத்தம் சிந்துதம்மா, சித்தம் கலங்குதம்மான்னு எழுதி கொடுத்தாராம். இதுக்கு 100,000 ரூபா கொடுத்தானான். ட்ரெயினில் போகும்போது நினச்சாரான், சரி ஒரு பாட்டுக்கு 100,000 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டான். கோடீஸ்வர நாய் தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினச்சாரான். கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. இதை யார் சொல்கிறா? கண்ணதாசன் பதிவு செய்கிறார். கடைசியாக பின்னாடி எழுதுறதான் முக்கியம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. ராபின் சர்மா சொல்வார், அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் இந்தியா நிரம்பிக் கொண்டிருக்கிறது. கோடீஸ்வரனாக இருக்கானா, ஆனால் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லையா? அதை சொல்லிட்டு எப்படி சொல்லுவார் தெரியுமா? அருமை நண்பர்களே, மிக அற்புதமான பதிவினை எழுதுகிறான். உங்களுடைய வங்கியிலே இருக்கின்ற வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல்நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஊருக்கு நடுவிலே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்கு நடுவிலே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி வைத்து விட்டு போனவர்கள் நம்முடைய பெரியவர்கள். பணம் வேணும், அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும். தப்பான வழியில் சம்பாதிக்கிறவன் நிம்மதி இழந்து அமைதி இழந்து செத்து போவான், கெட்ட பேரோட உடல்நலம் குன்றி குடும்பத்தையே இழந்துடுறான். இதெல்லாம் நடக்கிறத கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு.
1: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நல்ல ஸ்மூத்தான தார் ரோட்ல வண்டி ஓட்டுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சரி, நம்ம பாக்குற தார் ரோடுகள் எல்லாமே தார்ல தான் போடுறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கருப்பு கலர்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா தார் ரோடு அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். தாறு அப்படிங்கிற பொருள் நிலக்கரியில இருந்து கிடைக்குது. ஆனா இப்பலாம் தார ரோடு போல யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலா கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கிற பிட்டுமன் அப்படிங்கிற பசைத்தன்மை கொண்ட ஒரு பொருளை தான் ஜல்லிக்கல்லோட சேர்த்து ரோடு போட யூஸ் பண்றாங்க. இது பேர் தான் ஆஸ்பால்ட் கலவை. அதனால அந்த கலவை மூலமா போடப்படுற ரோட நம்ம ஆஸ்பால்ட் ரோடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்டே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: குயிலுக்கு யாராவது பாட்டு சொல்லி கொடுப்பாங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா குயிலுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்போம், மயிலுக்கு ஆடவும் கத்துக் கொடுப்போம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம் அப்படிங்கறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது. அதை பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன விளையாட்டு தகவல் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது நேத்து T20 வந்து முதல் போட்டி அப்படிங்கறது முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி வந்து என்ன ஸ்கோர்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம லைவாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா போட்டி முடியறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சுல, அதனால முடிவு என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, யாரு வின் பண்ணாங்க, என்ன நடந்தது?
2: ஓகே, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது 6 ஓவரில் அவங்க 21 ரன் அடித்து 3 விக்கெட் இழந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதில் தொடங்கி அவங்க 20 ஓவரில் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. தொடர்ந்து டப்பு டப்புன்னு அங்கே 6-4 அங்கங்கே கிளம்புது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விக்கெட் போய்கிட்டே இருக்குது. மொத்தமாக 7 விக்கெட் போய் 20 ஓவரில் 125 அப்படிங்கிற ஓவர். அதோட இங்கே முடிச்சிட்டாங்க, ஜிம்பாப்வே முடிச்சிட்டாங்க. முதல்ல டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா இந்தியா தான் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கிட்டு அபிஷேக் சர்மா இருக்காங்களே, நான் கண்டிப்பாக நினச்சேன் எப்படியும் இங்கிலாண்டோட தான் இங்கிலாந்து விளாட்ற மாதிரி தான் நீங்களும் விளாட போகிறீங்க, டக்குன்னு தோற்று போக போகிறீங்க, கப்போ அவங்க தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன். அதே மாதிரி அபிஷேக் சர்மா 1 ரனுக்கு அவுட்டு. சூரிய வம்சி என்ன, 13, 14 என்ன மிஞ்சி போனால் 20 இப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இல்லை, 19 பால்ல 4-4, 4-6 அங்கிட்டு 360 டிகிரியும் தூக்கி தூக்கி அடி அங்கிட்டுங்கிட்டு 6 எல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் தான் போயிருக்கு. அதாவது அபிஷேக் சர்மாவோடைய விக்கெட், சூரிய வம்சியோடய விக்கெட், இஷன் கிஷனோடைய விக்கெட், இந்த 3 விக்கெட் போய் 13.2 ஓவரில் 126 அப்படிங்கிற அதிரடி ஸ்கோரே அடித்து முடிச்சிட்டாங்க.
1: சரி, ஓகே, அப்போ இந்தியா வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அந்த ஒரு விஷயம் கொடுப்பாங்கல்ல, அது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பாக வந்து பவுலிங் செஞ்ச மயங்க் யாதவ் அவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு பரிசு அப்படிங்கிறது போச்சு. அதை தவிர எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து விளையாண்டதுனால அவங்க வந்து முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து 2 போட்டி இருக்குது, அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் நம்மளோட நிகழ்ச்சியிலே தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன தினம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து வழக்கம் போல நம்ம ஊருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு திருவிழா தான் நடக்க போகுது. அதாவது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு எல்லாரையும் வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும், சந்தியாப்பர் திருவிழா அன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து தொடங்க போகுது. ஆல்ரெடி களை கட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நான் வரும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாமன் பகுதியிலே அதிகமான கூட்டம், பஞ்சு மிட்டாய் கடையெல்லாம் வேற வந்துருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கு. ஈவினிங் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன தோடு போடலாம், என்ன செயின் போடலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து ஜாலியாக கிளம்பி போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே வந்து சுற்றி விளையாட்டுகள், அதாவது ராட்டினம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நாங்களும் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ண போகிறோம். சரி, நீங்கள் வந்து என்னென்ன ரைடெல்லாம் போகலான்னு இருக்கீங்க?
2: நான் முதல்ல போனோடனே போய் ஜெயின்ட் வீல் இருக்குல்ல அதில் போய் உட்காந்துருவேன். அங்கே வெளியே இருக்குமோ ரொம்ப ஜாலியாக இருக்கும், உள்ளே போனோடனே அங்கிட்டிங்கன்னு அதிரும் பாருங்கள். அப்போது இதுக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு தோணும், ஆனால் நான் கண்டிப்பாக போயிடுவேன். அதுக்கப்புறம் டிராகன் ரைட் போவேன், டோரா டோரா போவேன். இடி டேஞ்சரஸான இதுதான் போகணும், அப்போ ஜாலியாக இருக்கும்.
1: சரி, குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே இந்த மாதிரி ரைடுக்காக தான் நிறைய பேர் வந்து போகிறது. அது மாதிரி ஜாலியாக இன்னைக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 50 பரோட்டா சாப்பிட்டா 3000 ரூபா அப்படின்னு. அது வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணுமே அந்த ஒரு காசை வாங்குறதுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து இரவு நேரங்களில் அந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போகிற வழியிலே வந்து அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக என்ன ஒரு தினம் அப்படிங்கிற அப்படிங்கிறதையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து வருமான வரி தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுதான். அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலலாம் வந்து நிறைய நிதி இழப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு ஒரு 1857 காலகட்டங்களில். அதனால வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வருமான வரி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. விஷயங்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தினத்தை வந்து நினைவுபடுத்துகிற விதமாகவும் நிறைய பேர் வந்து டாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அவங்கள பாராட்டுற விதமாகவும் தான் இந்த ஒரு தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படமும் பலகாரமும். அதாவது திருவிழாலேயே நிறைய பலகாரம்லாம் விற்கும் இல்லையா அந்த பேர்களை கூட நீங்கள் வந்து அழகழகாக எடுத்து சொல்லலாம் படங்களோட சேர்த்து. அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படங்கள் பேரையும் சரி பலகாரங்கள் பேரையும் சரி ஜாயின் பண்ணி சூப்பராக சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து திருவிழா வர்றதுனால திருவிழா சம்பந்தமாகவே பாடல்களும் வருது கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யா ஸ்ரீ மற்றும்
5: நடக்குது.
0: சொன்னேன்
5: வடைவாசம்
0: சரி, அப்புறம்
5: கட்டா குஸ்தி, மிட்டாய் குஸ்தி.
0: மிட்டாய் குஸ்தி, ஓகே. அப்புறம்
5: அப்புறம் வந்து அதிரசம் தீபாவளி, வடை இட்லி கடை.
0: வடை இட்லி கடை, சரி ஓகே, சூப்பரா சொல்றீங்களே. ஆனா நீங்க வந்து ஒரு பேரை வச்சுதான் சொல்லணும், ஒரு பலகாரம் சூஸ் பண்ணணும்.
5: ஒரு பழம் பேரை வச்சுக்கா?
0: ஒரு பலகாரம் பேரு நீங்க சூஸ் பண்ணிக்கணும், அதை வச்சு நிறைய பாடல்கள் சொல்லணும்.
5: சரிங்க.
0: சரி ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து அம்மா உங்களுக்கு என்ன பாட்டு? எனக்கு வந்து கோட்டில இருந்து மட்டை சாங் வேணுங்க. கோட்டில இருந்து மட்டை சாங்.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி.
5: நன்றிக்கா.
0: ஓகே, நம்ம சாஜித் தம்பி இன்னைக்குமே வந்து கேம்ல அருமையா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து கேமோட ரூல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பலகாரம் பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அதை வச்சு படங்கள் பேர் வந்து நிறைய ஜாயின் பண்ணி தான் வந்து சொல்லணும். இது வந்து நம்ம தெரிஞ்ச பையங்கிறனால வந்து ஒரு சூப்பரா வந்து படங்கள் பேர்லாம் சொல்லுவோம், அதுவுமே இன்ட்ரெஸ்டா போனதுனால அப்படியே விட்டாச்சு. அடுத்தடுத்து வர நேயர்கள் ரூல்ஸை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பி இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
6: ஓகே, இன்னைக்கு ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். ஓகே, அந்த கதையை ஆரம்பிச்சிடுறேன். ஒரு யாசகருக்கு ரொம்ப பசியாம். அவர் அங்கிட்ட அங்கிட்ட போய்கிட்டே இருந்தாராம். அவருக்கு ரொம்ப பசினால மயங்கி ஒரு இடத்துல டக்குன்னு கீழே விழுந்துட்டாராம். அதோட நிறைய பேர் வந்து என்னங்க எந்திரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்தாங்க. அந்த காசில் இவர் போய் அவருக்கு தேவையான சாப்பாடை போய் அங்கே வாங்க போகிற அந்த கடையில் லைனில் நின்றாராம். நிற்கும்போது அவர்கிட்ட வந்துருச்சான். அந்த மற்றவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த காசை கொடுத்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க இல்லை யாசகர்கள்லாம் நாங்கள் இன்னும் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள்ட்ட நான் ஃப்ரீயாக கேட்கல, என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லியும், ஐயையோ உங்களெல்லாம் யார் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாசகரை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாசகரும் பசியில் எந்த கடையில் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை அவருடைய பையில் போட்டு வேறு யார்ட்டையாவது நம்ம உணவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடாக போகிறாரு. போய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கதவு பூட்டி இருந்துச்சான். அவன் கேட்கும்போது உள்ளேருந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. அப்போது யாசகர் கேட்டாராம், அப்போது உள்ளேருந்து எப்படி சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்கிறோம்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு யாசகரை அவங்களும் அமுச்சு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குமே தெரிஞ்சுக்கலாம்.
7: சரி, அவங்க வெளியே வந்து பதில் சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களும் நம்மளோட இருக்கிறதுனால என்ன தகவல் அவரோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
8: வெயில் காலனாலே தர்பூசணி முலாம்பழம் இதுதான் ஃபேமஸாக இருக்கும். ஆனால் முலாம்பழத்திலே கிராண்ட்மலன் ஒரு வகை இருக்கு. கிராண்ட்மலன்னா இனிப்பான டேஸ்ட், அப்புறம் அதிகமான தண்ணி சத்து, சாஃப்டான சதைப்பகுதி உள்ள ஒரு முலாம்பழ வகை தான். இதோட டேஸ்ட் வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பழத்துல வைட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வை திறனை பாதுகாக்க உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இதுல உள்ள வைட்டமின் சி வந்துட்டு உதவி பண்ணுது. அப்புறம் பருவநிலை மாற்றங்களால ஏற்படுற அந்த சில உடல்நல பிரச்சனையில இருந்து உடம்பு பாதுகாக்கவும் பயனுள்ளதா இருக்கு. கிராண்ட்மலர்ல பொட்டாசியம் நார்ச்சத்து எல்லாம் இருக்கிறனால உடம்போட திரவ சமநிலைய பராமரிக்கிறது. அதாவது நம்ம உடம்புல தண்ணீர் அப்புறம் தாதுக்கள் சரியான அளவுல இருக்குதான்னு பராமரிக்கிறது. அப்புறம் செரிமானத்தை சீரா வச்சுக்க பயனுள்ளதா இருக்கு. வெயில் காலத்துல உடலோட நீரிழப்பை தடுக்கிறதுக்கும் பயனுள்ளதா இருக்கு. பொதுவா வந்துட்டு இது வந்து வெப்ப காலத்துலதான் நல்லா வளருமா. இந்தியாலையும் நிறைய மாநிலங்கள்ல இந்த முலாம்பழ வகைகள் பயிரிடப்படுதான். வெயில் காலத்துலதான் சந்தையில் இந்த பழம் அதிகமா இருக்கும். இது வந்து உடம்புக்கும் நீர் சத்து அப்புறம் நிறைய ஊட்டச்சத்துக்களையும் தரும். ஒரு சிறந்த கோடைக்கால பழம் தான் இந்த கிராண்ட்மலன்.
7: ஓகே, கிராண்ட்மலன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா முலாம்பழம்லேயே வந்து ஒரு வித்தியாசமான வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்குறீங்கன்னா அதையுமே வந்து நீர்ச்சத்துக்காக அப்பப்போ சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததான் நேர்கேட்ட பாடலுமே வரப்போகுது. அதை தொடர்ந்து இன்றைக்கான நிகழ்ச்சியில் படமும் பலகாரமும் கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம். அந்த கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:30 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம கார்த்திகா, அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க என்ன தகவல் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
3: ஒரு குழந்தைக்கு அடிபட்டா அது நம்மளோட கண்ணுக்கு தெரியும், ஆனா வார்த்தைகளால ஏற்படுற காயம் அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த வலி மனசுல நிறைய நாட்கள் இருக்கும். இதுதான் புல்லிங்னு சொல்றோம். ஸ்கூல்னா குழந்தைங்க பாடம் கத்துக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, லைஃப் லெசன்ஸ்னு எல்லாத்தையுமே கத்துக்கிறது தான். ஆனா சில குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூலே பயமா மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த புல்லிங் தான். புல்லிங்னா ஒரு குழந்தைய தொடர்ச்சியா கேலி செய்யறது, அவமானப்படுத்துறது, மிரட்டுறது, ஒதுக்கி வைக்கிறது, அடிக்கடி கிண்டல் பண்றதுன்னு இதெல்லாம் தான். இது ஒரு சின்ன விளையாட்டு இல்ல, ஒரு குழந்தையோட மனசையும் தன்னம்பிக்கையும் பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. சில குழந்தைங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருக்காங்கன்னு பேரண்ட்ஸ்ட சொல்றதுக்கும் பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ்ட சொன்னா இன்னும் பிரச்சனை பண்ணுவேன்னு மிரட்டுறனால குழந்தைங்க பேரண்ட்ஸ்ட சொல்றதுக்குமே பயப்படுறாங்க. ஒரு குழந்தை திடீர்னு ஸ்கூல் போக விருப்பம் இல்லாம இருந்தாலோ, சோகமா இருந்தாலோ, படிப்புல கவனம் குறைஞ்சாலோ, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கான அமைதியா கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
4: தாவி தூத்துக்குடியில இருந்து மேடம்.
1: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
4: பலகாரமும் படம் பேரும் சேர்ந்து.
1: சரி, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பலகாரம்னா என்ன சொல்லுவீங்க?
4: கோச்சுக்கு
1: போறாங்க.
4: அப்புறம் கண்ணா லட்டு திங்க ஆசையா, கண்ணா ஹல்வா திங்க ஆசையா.
1: ஓகே.
4: அப்புறம் கண்ணத்தில் முத்தமிட்டால் ஹல்வாக்கு முத்தமிட்டால்.
1: இது வேறயா? ஓகே, நான் ஓகே. அடுத்து
4: அடுத்து நிறைய இருக்கு மேடம்.
1: சரி, ஓகே. நான் சொன்ன வரைக்கும் சூப்பரா சொன்னீங்க, ஒரு குட்டி என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. நான்
4: மெய்யலகன்ல இருந்து சாங் போடுறேன்.
1: என்ன பாடல்னா? ஏழு 0 9 4 9 3 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா கார்த்திகா, அவங்களோட தகவலையே தெரிஞ்சுக்கலாம்.
3: குழந்தைங்கள்ட்ட யாராச்சும் கேலி செஞ்சாலோ, மிரட்டினாலோ, அடிச்சாலோ அதை தனியாக ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணாத. உடனே ஒரு பெரியவங்க இல்லைனா ஆசிரியர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கொடுக்கணும். உதவி கேட்கறது பலவீனம் இல்லை, அது வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனம் தான். அவங்க புத்திசாலித்தனம் தானே, அவங்களுக்கு புரிய வைக்கணும். புல்லிங்க சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாம அதை பற்றி குழந்தைங்கள்ட்ட பேசுறது, அவங்கள தன்னம்பிக்கையோட வளர்க்குறதுன்னு இது எல்லாமே ஒரு பேரண்ட்டோட மிகப்பெரிய பொறுப்பு. அதை தாண்டி சந்தோஷத்தோட ஸ்கூலுக்கு போற சூழலை ஏற்படுத்துறதும் நம்ம எல்லாருடைய பொறுப்பு.
1: ஓகே, அந்த ஒரு பொறுப்பை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லிட்டு இருந்த கதையில என்னாச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஆசை தான், யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் பேசுகிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் சொல்கிறேன்ல, இங்கே யாரும் இல்லைன்னு, இங்கே நிற்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கடினமாக பேசிட்டாங்க. அதோட யாசை ரொம்ப பசியில் ஒரு ஆலமரத்துக்கிட்ட உட்காந்துருந்தாராம். உட்காந்துருக்கும் போது ஒரு கிழிஞ்ச துணியை போட்டுட்டு ஒரு விவசாயி ஒருத்தர் வந்தாராம். வந்து என்னையா ஆச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த விவசாயி சொன்னாராம், சரி ஏன் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டில் அவ்வளோலாம் ரொம்ப நிறையலாம் இருக்காது, என்கிட்ட கொஞ்சம் கஞ்சி தான் இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் பரவாயில்ல நான் இதெல்லாம் இப்போ சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியோட வீட்டுக்கு போகிறது அந்த யாசகர். விவசாயியோட வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற விவசாயி வீடை பார்த்துட்டு யோசிச்சாரன், என்ன இது இப்படி இருக்குது, அதாவது ஒரு ஷெட்டு மாதிரி தான் விவசாயியோட வீடே இருந்துச்சு, அதாவது குச்சி வீடு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் சரி இப்போ நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாசகர் கேட்கும்போது அவரும் ஒரு மண்பானையில் இந்தாங்கய்யா எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான், இதை நீங்கள் குடிச்சிட்டு இங்கே தங்குறனாலும் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விவசாயி அவருடைய வேலையை பார்க்க போயிட்டாராம். அப்படி இருக்கும்போது விவசாயியோட மகன்கள் அவங்களுக்கு ரெண்டு மகன்களாம், அந்த ரெண்டு மகன்களும் யாசகரா ஐயோ அப்படின்னு சொல்லாமல் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் தண்ணிவா தரவா அப்படின்னு சொல்லி பணிவா கேட்டாங்க. அப்போ யாசகர் ஒரு பெரிய டிஸ்ட் வச்சானாம், அது என்ன டிஸ்ட்டுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, தொடர்ந்து நம்ம முடிவிலையே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வந்து
3: மெய்யழகன்ல இருந்து நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு. நேயர்கள் எல்லாரும் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ பாட்டு உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்க சாய் அபியங்கர் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களோட அப்பா திப்பு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போ ஒரு பாடல் ஒன்று போச்சு இல்லையா, அனைகன் படத்துல இருந்து ஆத்தாடி ஆத்தாடி அப்படிங்கிற ஒரு பாடல வந்து பாடினாங்க. அவங்க அம்மாவுமே வந்து சிங்கர் தான், அவங்களுமே வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான பாடல்கள்லாம் கேட்கணும் அப்படின்னா கடல் ஓசை எஃப்எம் 90.4 கால் பண்ணலாம். கடலோடு விளையாடி நிகழ்ச்சியில கொடுக்கறதுக்காக நான் நித்யஸ்ரீ, அப்புறம்
5: ஜான் ஹோரே.
4: ஓகே, கதை சொல்றதுக்காக நம்ம ஜான் ஹோரேபும் இணைஞ்சிருக்காங்க. சரி சொல்லுங்க, இன்னைக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, அதோட முடிவுல வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க.
5: அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த யாசகர் இருக்கார்ல, அவர் டக்குன்னு சொன்னாராம், நான் வந்துட்டு 100 நிலங்களுடைய அதிபதி அப்படின்னு சொல்லும்போது அங்கே 4 பேர் தானே இருப்பாங்க, அதாவது ஃபார்மர், அதாவது வந்து விவசாயி இருப்பார், விவசாயியோடைய ஒய்ஃப், விவசாயியோடைய 2 பிள்ளைகள், அவங்க மொத்தம் 4 பேர் நம்பவே இல்லையா, ஏதோ சும்மா சொல்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் 2 கிளாப் பண்ணுறாரு. பார்த்தா அடியாள்கள்லாம் வந்துடுவாங்கள்ல, வந்து சொல்லுங்கள் எது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மையிலேயே இவர் 100 நிலங்களுக்கு அதிபதி தான் அப்படின்னு சொல்லி. அப்போ எதுக்கு இப்படி யாசகர் வேஷத்தில் இருக்கீங்க, நீங்கள் ராஜா மாதிரி வாழ வேண்டிய 100 நிலத்தை வேற வச்சுருக்கீங்க, இப்படி செயின் போட்டு இப்படி எங்கிட்டு அழிஞ்சே தெரியாமல் இப்படியே இப்படி யாசகராக தெரியுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வயசாயிருச்சு, என்னுடைய சொத்து யாருக்கோ போவதுக்கு பதிலாக உங்கள் 4 பேருக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கா, ஏன் எங்களுக்கு தெரியுங்க, ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த நல்லவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி எங்களுக்கான ஏழைகளுக்கு தரீங்களே அப்படி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பசியில் உளுந்து கிடங்கும்போது யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை, ஒரு 3 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னுடைய சொத்தில் 5 பிரித்து கொடுத்தேன், மீதி எல்லா பர்சன்டேஜும் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொன்னாராம். அதோட சரி ஓகே, மீதி நாங்கள் 85% நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி இருக்கார்ல, விவசாயம் ஒத்துக்கிட்டாராம். ஒத்துக்கும்போது சரி இதை நீங்கள் வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த யாசகர் வேஷத்தில் இருக்கிற அந்த லேண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நிலத்தின் அதிபதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாராம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணும்போது அது நம்மளுக்கு பெரிய ஹெல்ப்பாக ரிட்டர்ன் வரும்.
4: கண்டிப்பாக ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அதனால் தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக கார்த்திகா அவங்களுமே என்ன படிப்பு பற்றி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
6: ஹேக்கர்னு ஒரு வார்த்தையை நம்ம கேட்ட உடனே பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறவங்க, சோசியல் மீடியாவை ஹேக் பண்ணுறவங்கன்னு இவங்க தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அதே ஹேக்கிங் திறமையை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு தொழிலும் இருக்குது, அதுதான் எத்திக்கல் ஹேக்கிங். எத்திக்கல் ஹேக்கிங்னா ஒரு நிறுவனத்தோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், நெட்ஒர்க்ஸ், அப்புறம் டிஜிட்டல் செக்யூரிட்டியில் இருக்கிற பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய உதவி பண்ணுற ஒரு தொழில் முறை தான் அதுதான். அதாவது உண்மையான ஹேக்கர்ஸ்களை தாக்குறதுக்கு முன்னாடியே அவங்கள போலயே சோதனை பண்ணி பாதுகாப்பா ஸ்ட்ராங்காக்குறது இவங்களோட வேலை. இதனாலதான் எத்திக்கல் ஹேக்கர்ஸை ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்றாங்க. இந்த கோர்ஸ்ல சைபர் செக்யூரிட்டி, நெட்ஒர்க் செக்யூரிட்டி, வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்னு நிறைய முக்கியமான லெசன்ஸ்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை தாண்டி ஹேக்கர்ஸ் எந்தெந்த வழியில் இணைய தாக்குதல்கள் நடத்துகிறாங்க, அந்த தாக்குதலை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி தடுக்கலாம்னு முன்னாடியே கண்டுபிடிச்சி எப்படி பாதுகாக்கலாம்னு கற்றுக் கொடுக்குறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடின்னு இந்த மாதிரி படிப்பு முடித்தவங்களும் இதில் ஈஸியாக முன்னேறலாம். இந்த காலத்தில் பேங்க்ல, ஐடி நிறுவனங்களில், ஆன்லைன் ஷாப்பிங்லன்னு எல்லா நிறுவனங்களுமே இன்ஃபர்மேஷன்ஸை பாதுகாக்க சைபர் செக்யூரிட்டியை தான் தேடுறாங்க. இருக்காங்க. இந்த துறையிலையுமே வேலை வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு. யாராவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சுட்டு அடுத்து ஏதாவது படிக்கலாம்னு இருந்தால் இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல வேல்யூ உள்ள கோர்ஸ் தான்.
4: சரி ஓகே, ஒரு சூப்பரான கோர்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயரும் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
7: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுற. நிலமா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கும்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்ல சூப்பரா ஹாப்பியா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கப்ப இந்த நாள் பொழுதுரா உங்களுக்கு?

0: ஓகே கண்டிப்பா. இன்னைக்கு வந்து என்ன கேம்னு நீங்க கேட்டிங்களானா?
1: இன்னைக்கு
0: வந்து படமும் பலகாரமும் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச பலகாரம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது வடை.
0: சரி ஓகே, வடைய வச்சு படங்கள் பேரு நீங்க வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் சொன்னீங்கன்னா வின் பண்ணிடலாம்.
1: ஓகே, வடையை தாண்டி வருவாயா?
0: வின்னை தாண்டி வருவாயா?
1: ஓகே, வடையும் நானும்
0: அவளும் நானும்.
1: ஆ சூப்பர். அதுக்கு அடுத்தது வடை வருவாளா
0: அவள் வருவாளா?
1: அதுக்கு அடுத்து ஓகே, நான் வடை இல்லை.
0: நான் மகான் இல்லையானா?
1: ஆ கரெக்ட்.
0: சரி ஓகே,
1: நிறைவா இன்னொரு ஒரு அஞ்சாவது படம் என்ன சொல்லலாம்? ஓகே, மெல்ல திறந்தது வடை.
0: சரி ஓகே, நான் நீங்க வடை இல்ல மெல்ல திறந்தது வடை எல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு இன்னைக்கு வந்து சுப்ஸ்ரீராம் வாய்ஸ்ல ஐ இந்த திரைப்படம், அதுல இருந்து என்னோட நீ இருந்தால் உயிரோட நான் இருப்பேன் அந்த பாடல் கொடுக்குறீங்களா?
0: ஓகே, நான் கண்டிப்பா வந்து கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. நான்
1: தேங்க்யூப்பா, இந்த டே சூப்பரா மீட்டும் பை.
0: ஓகே, நான் நன்றி. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா விளையாண்ட மாதிரி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் வந்து கேம் விளையாடணும், படமும் பலகாரமும் கேமு. அந்த ஒரு கேமில் இன்னும் கலந்துக்கிறவங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம நேயர் சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலே வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான்ஹோரே தம்பியுமே வீட்டுக்கு கிளம்புறாங்க இல்லையா?
2: பை பைக்கா.
0: ஓகே, அடுத்ததாக பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடம் ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக. உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
4: நான் நித்யஸ்ரீ. இன்னும் நம்ம ஜாவித் தம்பி என்றார்கள. இன்னைக்கு நம்ம ஊரில் திருவிழா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா ஸ்கூலும் சீக்கிரமாக தான் விட்டுருப்பாங்க தங்கச்சி மடம் சுற்றி. அதாவது ஹோலி கிராஸாக இருக்கட்டும், இல்லை வந்து யாகப்பா ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் எல்லாமே வந்து சீக்கிரம் தான் விட்டுருப்பாங்க. ஆனாலும் தம்பி இன்னும் ஆளுக்கான என்ன தகவல் அப்படிங்கிறத வந்தோடனே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையுமே இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக கேட்டுட்டு இருக்கலாம் இல்லையா. அதனால இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படமும் பழகாரமும் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். படம் பெயர்களோட சேர்த்து நமக்கு பிடிச்ச, அதாவது இன்னைக்கு திருவிழாவில் வாங்க வேண்டிய அந்த பலகாரம் பேர்லாம் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பதில்களையும் சொல்லி கண்டிப்பாக விளையாடலாம். அப்படி விளையாண்டு உங்களுக்கான விருப்ப பாடல் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதுக்கு 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணணும். அவ்வளோதான் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன விளையாட்டு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத தாமதம் இல்லாமல் தெரிஞ்சுக்கலாம்.
3: ஒரு சின்ன துணிப்பைய குறிப்பாத்தி எறிகிறது ஒரு சர்வதேச விளையாட்டாக மாறுச்சுன்னா நம்புவோமா? இப்போலாம் உலகம் ஃபுல்லாகவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்லன்னு பல இடத்துல இன்ட்ரெஸ்டாக விளையாடுற ஒரு விளையாட்டு தான் கான்ஹோல். அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமான ஒரு திறன் விளையாட்டு தான். இன்னைக்கு அமெரிக்காவை தாண்டி கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியான்னு பல நாட்டில் விளையாடுறாங்க. இந்த விளையாட்டில் ஒரு சிறப்பு பலகை பயன்படுத்துகிறாங்க. அந்த பலகையோட ஒரு பகுதியில் வட்ட ஷேப்பில் ஒரு ஹோல் இருக்கும். விளையாடுபவர்களோட கையில் சின்ன துணியால் செய்யப்பட்ட பீன் பேக்ஸ் இருக்கும். அந்த பீன் பேக்ஸை கரெக்டாக வீசி அந்த ஹோலுக்குள்ளே போடுறது தான் இந்த கேமோட டார்கெட். இந்த விளையாட்டில் ரெண்டு பேர் தனித்தனியாகவோ இல்லைனா ரெண்டு பேர் டீமாகவோ விளையாடலாம். ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்குமே 4 பீன் பேக்ஸ் கொடுப்பாங்க. அவங்க மாறி மாறி பலகையை நோக்கி வீசுவாங்க. ஒரு பீன் பேக் நேராகவே ஹோலில் விழுந்துட்டா உங்களுக்கு வந்துட்டு 3 புள்ளி கிடைக்கும். அதே பலகையில் பட்டு அங்கேயே நின்றுச்சுன்னா 1 புள்ளிகள் கிடைக்கும். பொதுவாகவே 21 புள்ளிகளில் முதல்ல எடுக்கிற பிளேயர் இல்லைன்னா அந்த டீம் வந்துட்டு வெற்றி பெறுவாங்க. பல நாட்டில் இதுக்கு வந்துட்டு தனிப்பட்ட போட்டிகள்லாம் நடக்குது. இந்த கேமை தொழில் முறையாக நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு சிறிய துணிப்பையும் ஒரு பலகையும் இருந்தால் போதும். வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே விளையாடலாம்.
4: கண்டிப்பாக இப்போ கேட்டதுலேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். ஒரு துணிப்பைய அப்புறம் வந்து ஒரு சின்ன பலகை, அது இருந்தாலே போதும். எல்லாருமே வந்து ஜாலியாக இந்த ஒரு கேமை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் வெளிநாடுகளில் தான் விளையாடணுமா என்ன, நம்மளுக்கும் கண்டிப்பாக விளையாடலாம் தானே. கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. அடுத்த பாடல் இறுதி சுற்று படத்திலிருந்து தி அவங்களோட குரலில் தான் வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
1: ஆடினா
2: ஆடை,
1: ஆடைனா
2: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:15 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ.
6: 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபீர்.
5: சரி, 6 மணிலிருந்து சொன்னீங்க, ஆனா 6 மணிக்கே நீங்க வரல, எங்க போனீங்க?
6: ஆமாங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சுக்கா. அதாவது எப்படின்னா, நான் இனி ஸ்கூல் விட்டு வந்தவே லேட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் உங்க வீட்டுல அந்த கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு.
5: சரி ஓகே, நான் கூட சொல்லாம கொள்ளாம என்னை விட்டுட்டு திருவிழாக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன்.
6: ஆமா, இன்னைக்கு திருவிழா இருக்கு, போலான்னு நினைக்கிறேன் நானு.
5: சரி ஓகே, இப்போ கண்டிப்பாக நானும் வந்து போய் ஆகணும். அதுதான் இத்தனை தடவை திருவிழா திருவிழா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம். சரி, இன்னைக்கு வந்து என்ன தகவலோட வந்திருக்கீங்க நீங்கள்?
6: இன்னைக்கு வந்து ஒரு சிரிப்பான ஒரு கதை சொல்லலாம்னு வந்திருக்கேன்.
5: சரி ஓகே, கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
6: ஆ, சொல்லிடுறேங்கக்கா. என்ன அப்படின்னா, அவர் அம்மா, அப்புறம்மா, அவர் ஒரு பையன், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரும் ஒரே ஒரு பிள்ளை தான். அதுவுமே அந்த பையன் பேர் வந்து என்ன அப்படின்னா கண்ணன் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அம்மாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்காகவே சமைக்க தெரியாது. ஆனால் இந்த பையன் எப்பவுமே புதுசு புதுசாக டிஸ்க் எடுக்கிறப்பானோ. ஆனால் புதுசு புதுசாக டிஸ்க் கேட்டாலுமே அவங்க அம்மா அந்த புதுசு டிஷ்ஷே அப்படி என்னவாங்க, மீன் குழம்புல செய்யறது அது செய்யறது அப்படின்ற மாதிரி அவனை வச்சு என்னவாங்க அப்படின்னா அதை ஏமாற்றி அந்த சாப்பாடே அவங்களுக்கு எப்படியா கொடுத்துருவாங்களா. ஒரு நாள் இந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சோட, எனக்கு கொலக்கட்டை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன கொலக்கடை சாப்பிடணுமா கொலக்கடை சாப்பிடணுமான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தானா. அப்போ அவங்க அம்மாவும் சொன்னாங்கண்ணா, கொலக்கடை சாப்பிட்லாம், நான் உனக்கு நாளைக்கு செஞ்சு தரேன், நீ ஸ்கூலை விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. அப்படி சொன்னோடனே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, அவங்க அம்மா கொலக்கட்டையே செய்கிற ரெசிபியே அவங்களுக்கு தெரியாதான். இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண முடியாது. அதாவது அது எப்படியாவது ஒரு இது மாதிரி பண்ணி அதை ஸ்டப் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொலக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, இவனும் என்ன வந்துட்டான், அடுத்த நாள் மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போனோடனே அவனோட பெஸ்ட் நண்பன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து என்னென்னா அப்படின்னா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறானா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் ஒரு பெரிய ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆறை கடக்கணும். அந்த ஆறை ஏன் கடக்கணும் அப்படின்னா, அந்த ஆறை தன்னால் தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
5: சரி, பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் இவரும் அவங்க அம்மா கையில் செஞ்ச அந்த ருசியான கொழுக்கட்டையை சாப்பிட்ருப்பாங்களா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களோட தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம், கேளுங்க.
7: குழந்தைங்களோட உரிமைகளில் ஐடென்டிஃபை ரைட்ஸ்னுமே ஒன்று இருக்குது. அதாவது தேசிய அடையாளம்னு சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இருக்கிறதுக்கான உரிமை தான் இது. தேசிய அடையாளம்னா ஒரு குழந்தையோ இல்லைனா ஒரு நபரோ நாட்டோட குடிமகனை அதிகாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய அடையாளம் தான். பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்களை தான் அடையாளம்னு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படுது. அதே மாதிரி ஸ்கூலில் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்புக்குமே ஆதார் கார்டு கரெக்டாக அப்டேட்டில் இருந்தால் தான் காசுமே ஏறுது. பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரி, மிச்ச சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரு வேறு மாதிரி இருந்தால் 10th 12th அந்த எக்ஸாம் டைமில் போய் மாற்றுற மாதிரி இருக்கும். இதனாலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ரேஷன் கார்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இது நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்காது, ஆனால் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸோடு தான் நிறைய பேர் இருக்கும். அதனால சின்ன குழந்தையிலேயே அதை சரி பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 10th 12th நம்ம மாற்றணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால அடையாளங்களில் பிழைகள் இருந்தால் பின்னாடி பார்த்துக்கலாம்னு விடாமல் அதை உடனே சரி பண்ணுறது ரொம்ப நல்லது.
5: ஓகே, உடனே உடனே சரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் வேலை மிச்சமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எப்போவுமே வந்து ஆர்டர் படி எதுவுமே மாறாமல் கொள்ளாமல் வந்து வச்சுருக்கணும். இப்படி தான் எனக்குமே வந்து நடந்துச்சு. அதாவது டென்த்து படிக்கும் போது என்னோடய இனிஷியலையே வந்து மாற்றிட்டாங்க, அப்படி ஒரு பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் இதில் வந்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம்லாம் போய் மாற்றணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் படமும் பழகாரமும் கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லுங்க ஜாபீர்.
6: அதாவது எப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு பழத்தை செலக்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லாட்டி பிடிச்ச பழத்தை செலக்ட் பண்ணிட்டு பிடிச்ச பலகாரத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறமா அந்த படத்தில் உள்ள ஒரு பேரை எடுத்துட்டு அப்புறமா அந்த பலகாரத்தோட பேரை சொல்லோம்னா ஒரு காமெடியான ஒரு பேர் வரும்.
5: சரி, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம்.
6: ரஜினி முருகன் படம் இருக்கு.
5: சரி,
6: அந்த முருகனை எடுத்துட்டு வடையை போட்டோம் அப்படின்னா ரஜினி வடை அப்படின்ற மாதிரி உருவாகும்ல.
5: சரி ஓகே, ரஜினி வடை அப்படின்னா அவங்களையும் கலாய்ச்சிட்டீங்க. சரி பரவாயில்ல, நேயர்கள் எல்லாரும் இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் என்னப்பா அந்த படத்துலேருந்து பாடல் வரலனா என்ன? அதுக்கு முன்னாடி நடித்த ஒரு படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, அரபிக்குத்து பாடல் தான். கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:30 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ மற்றும்
2: ஜாவீர்.
1: ஓகே, நம்ம ஜாவீர் தம்பி என்ன கதை சொல்லிட்டு இருக்காங்களோ அதுல அடுத்தது என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன அப்படின்னா, வாடா எங்க வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரி கூட்டுருப்பான். இவனும் சரி ஓகேடா ஸ்கூல் முடிஞ்சு போனா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா போயிருப்பாங்க. ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்கும் போது அந்த வழியில பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாக அந்த ஊரை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறை கடக்கணும்னா ஒரு மந்திரம் சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, மாறி மாறி பூரி பூரி, மாறி மாறி பூரி பூரி, மாறி மாறி பூரி பூரி அப்படின்னு மூணு தெருவு சொல்லணும். இந்த மூணு தெருவு சொன்னால் மட்டும்தான் அந்த ஆறை வந்து நம்ம கடக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே. பொதுவாக அந்த ஊர் மக்களுக்கு தாண்டதாக இருந்தாலுமே அந்த நான் மாறி மாறி பூரி பூரி அப்படின்ற மாதிரி சொல்ல தான் செய்வாங்க.
1: சரி,
2: அப்படி சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருமே என்ன வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த மாறி மாறி பூரி பூரி அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. ஆறை கடந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோடனே அவங்க ஃப்ரெண்ட் அம்மா வந்து அழகான ஒரு கொலக்கட்டாக வச்சு வச்சுருந்தாங்க.
1: சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேரம் அடைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் அக்கா, பெரம்பலூர்ல இருந்து கோகுல் பேசுறேன்.
1: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க சௌக்கியமா?
1: ரொம்ப நல்லா இருக்கோண்ணா. இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இருக்கா? அப்ப நீங்க வந்து ஒரு படம் வந்து நினைச்சுக்கணும். ஒரு ரெண்டு வார்த்தையில வந்து ஒரு படம் வந்து நினைச்சுக்கணும். ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க.
3: ஏதாவது ஒரு படம்?
1: பொன்னியின் செல்வன். அப்படின்னா நீங்க வந்து ஜிலேபி நினைச்சீங்களா, ஜிலேபியின் செல்வன் அப்படின்னு மாத்தி சொல்லணும்.
3: ஜிலேபியின் செல்வனா
1: அப்படின்னு நீங்க வந்து மாத்தி சொல்லணும்னா இதுதான் கேம்.
3: ஓ அப்படி. ஓகே ஓகே ஓகே
1: ஓகே. நான் அடுத்து ஏதாவது ரெண்டு படங்கள் சொன்னீங்கன்னா நீங்க கேம்ல வின் பண்ணிடலாம்.
3: ஏலாம் ஜிலேபி.
1: ஏலாம் ஜிலேபி, ஏலாம் அறிவுக்கு ஏலாம் ஜிலேபி. சரி ஓகே. அடுத்து
3: சூரரை ஜிலேபி.
1: சூரரை ஜிலேபி. அப்புறம்
3: அன்பே ஜிலேபி.
1: அன்பே ஜிலேபி. அப்புறம் என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா வந்து ஒரு சூப்பரான பாடல் கண்டிப்பா கொடுத்துறோம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம கூட வந்து ஒரு புது நேரா வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது அண்ணா வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்பவுமே பேசணும் பேசணும் அப்படின்னு. ஆல்ரெடி பேசும்போது அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா பேசியாச்சு. அடுத்துதான் நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதுல என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சு.
2: சரி, அப்படின்ற மாதிரி இந்த சரி சரி புரி புரி அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி
1: மாறி மாறி பூரி
2: மாறி மாறி பூரி பூரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி போனக்கு வரமா அவங்க வீட்டுல, அதாவது அந்த ஃப்ரெண்டு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, கொலக்கட்டை அவங்க அம்மா அவுச்சு வச்சிருந்தாங்க. அதாவது அந்த கொலக்கட்டை வந்து இவனுக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால இவன் என்ன பண்றான், அவங்க அம்மா எடுத்து வச்சதை கூட என்ன பண்றான் அப்படின்னா சாப்பிட்டு என்ன பண்றான், அவங்க அம்மாவோட போய் கேட்கறானா, ஆன்டி நீங்க எப்படி இதை செஞ்சீங்க, இதோட ரெசிபி
1: என்ன? போய் ஆன்டின்னு கேட்டானா?
2: அதாவது அவங்களோட அந்த ஃப்ரெண்டோட அம்மா.
1: ஓகே, அம்மாட்ட
2: போய் கேட்டான் அப்படின்னா, இந்த எப்படி இந்த கொலக்கட்டியை நீங்க செஞ்சீங்க, அதோட ரெசிபி எல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். நீங்க என்ன பண்றேன் அப்படின்னா, அவங்க அம்மாவும் இந்த ரெசிபியே சொல்றாங்களாம். சொன்னாங்க, அப்பமா இந்த மாதிரி போடணுப்பா, இதுல கொஞ்சம் வந்து அதாவது அந்த கொலக்கட்டியில சர்க்கரை போடணும், அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய போடணும் அப்படின்ற மாதிரி, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சு போடணும் அப்படின்ற மாதிரி எல்லா ரெசிபியும் சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சு சேர்றா நான் வீட்டுக்கு போயிட்டு நானும் எங்க அம்மாவோட போய் இந்த ரெசிபியை சொல்லி அவங்களுக்கு செஞ்சு தர சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றா, திரும்பி அவங்களோட வீட்டுக்கு போறேன். வீட்டு போனா அந்த நிறைய கறக்கணும்ல, அது என்ன அப்படின்னா அவனை கலக்கிற கூட அது கொஞ்சம் பெரிய நதி தான், அதாவது அதாவது அந்த மந்திரம் இருக்குல்ல, மாறி மாறி பூரி பூரி அப்படின்ற மாதிரி. என்ன பண்ற ரெசிபியை வந்து மனப்பாடமா வச்சுட்டு தான் போனோம். மனப்பாடமா வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஆத்த கிடக்கும் போது இந்த மாறி மாறி பூரி பூரி மாறி மாறி பூரி பூரி மாறி மாறி பூரி பூரி அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு என்ன பண்ணி அந்த ரெசிபி மறந்துட்டு அந்த மாறி மாறி பூரி பூரி மட்டும் அவனுக்கு வந்து மைண்ட்ல வந்து செட் ஆயிடுச்சு. இவனா இவனு வீட்டுக்கு போயிட்டான். அதோட அவங்க அம்மாவோட போய் சொல்றான், அம்மா எனக்கு மாறி மாறி பூரி பூரி செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, அவங்க அம்மா வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருப்பாங்களா இல்லை மாறி மாறி பூரி பூரின்னு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களும் இருக்கிறதுனால என்ன தகவல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
4: குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம், அந்த வகையில் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை பற்றியுமே சொல்லிக் கொடுக்கணும்.
1: சரி ஓகே, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட பேசுறதுக்கு இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
1: உங்க பேர்
5: ஜாபீர், எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அருள் வந்து
1: பேசுறேன்ப்பா.
2: சூப்பரா இருக்கும்.
1: நாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்லா இருக்கேன்ப்பா.
1: ஓகேக்கா, ஓகே சூப்பர். இன்னைக்கு உங்களோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சா?
5: ஓரளவு முடிஞ்சிருக்கு.
1: ஓகேக்கா, ஓகே சூப்பர். இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
5: எனக்கு பிடிச்சது பாசந்தி.
1: பாசந்திங்கிறது ஒரு பலகாரமாக்கா?
5: ஆமாப்பா, இருக்குப்பா.
1: சரி ஓகேக்கா, சொல்லுங்க.
5: தெரியுமா உங்களுக்கு அது?
1: இல்ல தெரியாதுக்கா.
5: தெரியாதா? சரி இருக்கு, அந்த பேரை வச்சு சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க.
5: பலே பாசந்தி. தெய்வ பாசந்தி.
1: ஓகே, பலே வெள்ளைய தேவா, அப்புறம் வந்து இது வந்து தெய்வ மகளா?
5: பலே பாண்டியா. நீங்க பலே வெள்ளை, பலே பாண்டியா படம்.
1: சரி ஓகே, தெய்வ திருமகள் அடுத்த படம்.
5: தெய்வ பிறவி. நிறைய இருக்கு இல்லையா அதுல.
1: ஓகேக்கா, ஓகே சொல்லுங்க.
5: வசந்த் பாசந்தி.
1: ஓகே.
5: வானம் பாசந்தி. புன்னகை பாசந்தி.
1: ஓகே.
5: நூறாவது பாசந்தி.
1: நூறாவது பாசந்திக்கு போயாச்சு. சரி ஓகேக்கா, ஓகே சூப்பரா வந்து அஞ்சு பேர்கள் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு திருவிழான்றதுனால ஜெயம் படத்துல திருவிழா பாட்டு ஒன்னு வரும் இல்லையா, அது கொடுத்துறீங்களா? திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டேன்னு.
1: ஓகேக்கா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
5: நன்றிப்பா.
1: ஓகே, நம்ம வசந்தி அக்காவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பலகாரத்தோட பேர்ல சூப்பரா சொல்லிட்டாங்க. அடுத்ததா கார்த்திகா அவங்க கிட்டயும் பேசிடலாம்.
4: உதவி செய்யறதுனா பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளாஸ்ல ஃப்ரெண்டுக்கு புரியாத பாடத்தை புரிய வைக்கிறது, யாராவது பர்ஸ் அந்த மாதிரி கீழே போட்டுட்டா எடுத்து கொடுக்கறது, வயதானவங்க உதவி கேட்டா செய்யறது. அதாவது இப்ப பஸ்ல போகும்போது யாராவது வயதானவங்க வந்தா அவங்கள உட்கார சொல்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த குணம் குழந்தைங்களுக்கு தானாவே வராது, பெற்றோர்கள் செய்யறதை பார்த்துதான் கத்துப்பாங்க. அதனால குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட இந்த மாதிரி செயல்படுத்தி காட்டுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீ இன்னைக்கு யாருக்காவது உதவி செஞ்சியா அப்படின்னு டெய்லியும் அவங்கள்ட்ட கேட்கணும். அது அவங்களுக்கு வந்துட்டு டெய்லியுமே ஒரு நல்ல செயலை செய்யணும்ன்ற எண்ணத்தை வந்துட்டு உருவாக்குது. உதவி செஞ்ச அப்புறம் அதை பெருமையா சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும். பாராட்டுக்காக செய்யக்கூடாது, ஒரு மனித நேயத்துக்காக செய்யணும்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே நேரத்துல உதவி செய்யறதுலயும் பாதுகாப்பு வேணும். தனியா ஆபத்தான சிச்சுவேஷன்ல ஈடுபடாம பெரியவங்களையோ டீச்சரையோ உதவி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நல்ல உள்ளத்தை வளர்க்கறதும் முக்கியம். முடிஞ்ச வரை உதவி செய்யற மனப்பான்மையை அவங்களுக்குள்ள வளர்க்கறது ரொம்பவே நல்லது.
1: ஓகே, அந்த ஒரு தகவலோட அடுத்ததா பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: ஏண்டா அழுகிற?
4: அவளை காணுமேடா.
3: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
4: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமே, அது எனக்கு இல்லையடா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியோட கதையோட முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணாங்க அவங்க அம்மா?
2: ஓகேக்கா, மாறி மாறி புரி புரி சொன்னோடனே அங்கே போய் அவங்க அம்மாட்ட போய் எனக்கு அந்த ரெசிபியை மறந்துட்டு கொலக்கடன்னு கூட தெரியாமல் மாறி மாறி பூரி பூரி செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்னடா மாறி மாறி மாறி பூரி பூரின்னு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி சப்பு சப்புன்னு அவங்க கன்னத்தில் அரைஞ்சி மூஞ்சி முகத்தெல்லாம் பேத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கொலக்கட்டை மாதிரி கொண்டு வந்துட்டாங்கக்கா. அதோட அவங்க அம்மா சொன்னாங்களா, இந்த அல்ற அவனை மூஞ்சி கொலக்கட்டை மாதிரி வீங்க வைக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எனக்கு கொலக்கட்டை தான் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டேன். அப்போ ஏன்டா அந்த கொலக்கட்டைன்னு கேட்காம மாறி மாறி பூரி பூரின்னு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டப்ப, அம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி அவங்க ரெசிபி சொன்னாங்க, ஆனால் அந்த ரெசிபி நான் சொல்லிட்டு வந்தப்பல அந்த ஆற்ற கிடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த மாறி மாறி பூரி பூரியை யூஸ் பண்ணேன். அந்த மாறி மாறி பூரி பூரியை யூஸ் பண்ணக்கப்புறமா அந்த இது அப்படியே நான் மைண்டில் செட் ஆகி நான் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோம்மா, சாரிம்மா, நீ மன்னிச்சுக்கிறங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி ஃபுல்லாக கொலக்கட்டை மாதிரி வீங்கிடுச்சு. இந்தா உனக்கான ரெசிபி கொலக்கட்டை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிண்டலாக சிரிச்சுட்டு அந்த கதையை முடிச்சிட்டாங்கக்கா.
1: ஓகே, ஒரு சூப்பரான கதை, ஒரு ஃபன்னியான கதை தான். இதிலிருந்து கருத்துலாம் வந்து பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை, ஏன்னா அது ஒரு நகைச்சுவையான கதை அப்படிங்கிறதுனால அது அப்படியே கடந்து போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து சந்தியாபுர திருவிழாவும் இருக்குது, அதுக்கும் இந்நேரம் நிறைய பேர் கிளம்பிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சு நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து சந்தியாபுர திருவிழா மட்டும் கிடையாது, இன்னொரு அந்த வாசிப்பு பயிற்சி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நடக்க போகுது இல்லையா. அதாவது நாளைக்கு 9:00 to 1:00 வரைக்கும், இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்படி பெரியவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இங்கே தான் இருக்குது வினோ மகால், தாராளமாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆனால் வந்து அந்த புத்தகம் கிடைக்கிறதோ இல்லை மதிய உணவோ கண்டிப்பாக கிடைக்காது, அதனால் முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கான நிகழ்ச்சியில் விடைபெறதுக்கு முன்னாடி வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி காற்றோட வேகம் 11 கிலோமீட்டர்லேருந்து 24 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்
3: மற்றும் கார்த்திகா. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: பை பை.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசையம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். அன்னைக்கு என்னுடைய நண்பரை சந்திச்சேன், ரொம்ப சோகமா இருந்தார். என்னடா ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, கடலுக்கு போனா பாடே வர மாட்டேங்குது, கையில செலவுக்கு கூட காசு நிக்க மாட்டேங்குது, அப்ப சோகத்துல இல்லாம சிரிச்சுக்கிட்டா இருக்க சொல்ற அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்ப எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு, துன்பம் வரும் வேலையில சிரிங்க அப்படின்னு ஒரு பழமொழி. இது அவங்கிட்ட சொன்னா நம்மள என்ன நினைப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மனசுக்குள்ளேயே அதை சொல்லி நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க, நம்மளோட பகுதியில இப்ப அதிகமா கடல் வளம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால நிறைய பேருக்கு பாடுகள் இல்லை, நிறைய பேருடைய கைகள்ல காசுகளும் நிக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, கண்டிப்பா துன்பம் வரும் வேலையில நம்ம சிரிக்கலாம். ஏன்னா நம்ம கையில தான் ரெண்டாவதா இன்னொரு வருமானம் இருக்குதே அப்படின்ற மாதிரி. இப்ப நம்மளோட பகுதிகளில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வரக்கூடிய ஒண்ணுதான் அந்த கடல் விவசாயம். கடல் விவசாயம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நண்டு வளர்த்தல், மீன் வளர்த்தல், இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் பண்ணினா நம்மளுக்கு வருமானம் வருமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, கடல் விவசாயம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம்?

0: இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள். நீ
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: ஆனந்த் பாமன்லேருந்து பேசுகிறேன்.
5: நம்மளுக்கு வந்து மீனவர்கள் பகுதிகளில் வந்து நம்ம பெரும்பாலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது மீன்பிடி தொழில் தான். அதை தவிர்த்து கடல் விவசாயம் அப்படின்றத மீனவ மக்கள் தெரிஞ்சிருக்கோமா?
6: மீனவர் மக்கள் கடல் விவசாயத்தை பற்றி தெரியல அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு டீச் பண்ணுற லெவலுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. இப்போ நிலத்தில் வந்து அவங்க விவசாயம் பார்க்குறாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அது சம்மந்தமாக தெரியுது, அதனால அதை ஈஸியாக பண்ணுவாங்க. ஆனால் எல்லோரும் வந்து மீனவ விவசாயம் வந்து பார்க்க முடியாது, ஏன்னா பர்டிகுலர் பர்சன்ட், அதாவது இந்த அந்த கடல் சார்ந்த இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த கடலில் இறங்கி அந்த மீனவ விவசாயம் பார்க்க முடியும். அதனால கடல் விவசாயம் அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதான் ப்ராப்ளம்.
5: கடல் விவசாயம்னா என்ன, அதை ஏன் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்?
6: பொதுவாக விவசாயம்னா என்னென்னா ஒரு பொருளை

0: வந்து அதை விளை வைக்கிறது, அதாவது ஒரு விதையை போடுறோம், அது வந்து ஒரு கனியை கொடுக்கும், அதால் ஒரு மார்க்கெட்டில் ஒரு இன்கம் சோர்ஸ் பண்ண முடியும். இதுதான் விவசாயம் பேசிக். அதே வேளையில் நிலத்தில் போடுற மாதிரி நம்ம கடலில் போட முடியாது. கடலில் வந்து என்ன பண்ணலாம்னா, கப்பாபைக்கஸ் கடல் தாவரங்கிற சொல்கிறதுனா கப்பாபைக்கஸ் சர்கேசியா கிளாஸ்லேரியா இந்த மாதிரியான சில பாப்ஸி பெப்சி பாசி இந்த மாதிரி பாசிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பாசிகள்லாம் நம்ம எடுத்து அதை வெளியில் நம்ம இதில் இருக்காது, சீடு வெளியிலேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம இதில் போட்டு அதை ஒரு 90 நாள் கழித்து பார்த்தோம்னா ஒரு 1/2 கிலோ வாங்கினா ஒரு 1 கிலோ கிடைக்கும். அவ்வளோதான். ஒரு 1/2 கிலோ எக்ஸஸ் வெயிட்டு, எக்ஸஸ் வெயிட்டுங்கிறப்ப நமக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டான தொழிலை வந்து அதை கைட் பண்ணுறதுக்கு முறையாக இங்கே ஆட்கள் இல்லை. மீனவ மக்களுக்கு அது வந்து கரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அந்த மாதிரி கடல் விவசாயம் இருக்குது, நீங்கள் இதை பண்ணிங்கன்னா மீன் வளம் பாதுகாக்கப்படும், உங்களுக்கு நிரந்தர ஒரு வருமானம் இருக்குதுன்னு இங்கே அதை கைட் பண்ணுறதுக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஆட்கள் இல்லை. என்ஏடிபி நபார்டு சொல்லக்கூடியதெல்லாம் ப்ராஜெக்டில் இருந்தது, பட் ஆனால் அது எனக்கு தெரிய யாரும் பண்ணுறது இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் ஃபிஷரிஸ்லேருந்து பண்ணாங்க, அந்த அவங்க கொஞ்சம் பண்ணையில் இந்த கப்பாபிக்கான பெப்சி பாசி வந்து நல்லா குரோத் ஆனுச்சு. சமீபத்தில் வந்து அந்த பெப்சி பாசி வந்து அவ்வளோவா குரோத் ஆகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம கிளைமேட்டு, இன்னொன்று வந்து டெம்பரேச்சரு, இந்த மாதிரி பல காரணங்களால் அது குரோத் ஆகலை.
1: எதனால மீனவர்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும், கடல் விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக மீனவர்கள் எதனால தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: கடல் விவசாயங்கிறது ஒரு மாற்றுத் தொழில், அதாவது ஒரு தொழில் இருக்குது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது நாளுக்கு நாள் வந்து கடல் அழிமானத்தில் தான் போகுது. அதை வந்து மாற்று சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னா விவசாயங்கிறத வந்து தெரியணும். அதுக்காக என்னென்னா, பாண்ட் டைப்பில் வந்து இது வளர்க்கலாம், பாண்ட் டைப்பில் உள்ள மீன்களை வளர்க்கலாம், கொடுவா கடவுரால் இந்த மாதிரி விலை கூடுனதான மீன்களை சின்ன சீடுகள், சீர்காழி சிதம்பரம் அந்த பக்கத்தில் இருக்குது அந்த நல்லா சீடுகள், அது சீடை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கேச் கல்ச்சர் பண்ணலாம். கேச் கல்ச்சர் பண்ணுங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளக்க நீங்கள் போட்டு ஒரு அதுக்கு ஃபீட் போட்டு இறை, அதாவது இறையும் இறையும் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். சாலை இந்த இது சின்ன சின்ன மீன்களை வெட்டி அதை ரெகுலராக நம்ம சாப்பாடுக்கு அதுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு 120 நாள் 150 நாளில் ஒரு 1/2 கிலோ 1 இலக்கான வெயிட் வரும். அந்த 1 இலக்கான வெயிட்டுக்கு உண்டானா அந்த 150 நாளைக்குள்ள இன்கம் வந்து அதில் கிடச்சிடும். அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாரும் கடலில் போய் வலை விட்டு மீன் பிடிக்கணும்னு சொல்லி மீன் வளம் அழியாமல் பாதுகாக்கப்படுவதற்கு கடல் விவசாயம் பயன்படுத்தலாம். ஆமாம், நண்டு கொழுக்க வைக்கிறதும் கடல் விவசாயம் தான். எப்படி சொன்னீங்கன்னா, நண்டு வந்து மேக்ஸிமம் அமாவாசை பௌர்ணமியில் வந்து அதோடய மேலே உள்ள தோலை வந்து கலட்டி தோல் மிருவிட அது மீண்டும் அந்த தோல் உருவாகிறதுக்காக. அப்போ அந்த டைமிங்கில் நம்ம நண்டை பிடிச்சோம்னா அதுக்கு மார்க்கெட் வேல்யூ இல்லவே இல்லை, 0% தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நண்டுகளை நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி பைப்பர்னு சொல்கிறதான எஃப்ஆர்ஜின்னு சொல்லுவாங்க பைப்பர் கேஜ், அந்த பைப்பர் கேஜில் போட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு அதை வந்து கரை ஓரமாக அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டரில் நீங்கள் கொண்டு போய் அந்த கேஜை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே நண்டா போட்டு கடலில் நேச்சுரலாக நீங்கள் வச்சிங்கன்னா அது 15 நாளையில் அது திரும்ப வந்து அந்த தோல் உருவாகி நல்ல மார்க்கெட் வேல்யூ கிடைக்கும் அதுக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டால் செம்பாறை இந்த மாதிரி விலை கூடுற நண்டுகளை பண்ணலாம்.
1: இதுக்கான அந்த வழிகாட்டுதல்கள் இதுக்கு வந்து இப்போ நண்டு இப்போ மீன் குஞ்சுகள்னால் நம்ம வெளியிலேருந்து வாங்கிறோம், அப்போ நண்டுகள்னால்
0: நண்டுகளுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் அமைப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னு எனக்கு தெரியல, நெட்டில் ஒரு வேளை சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு யாராவது கொடுப்பாங்க. ஏன்னா நண்டு வந்து ஒரு நண்டு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலான குட்டி போடும். அப்படிங்கிறப்ப இதையும் கண்டிப்பாக பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு ஊரில் ஆந்திராவோ அதர் ஸ்டேட்டில் பண்ணுவாங்க, அதர் ஸ்டேட்டில் கூட வாங்கிட்டு வந்து கூட இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 நண்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சீட் வாங்குகிறோம் சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட சேஞ்ச் பண்ணலாம். அதோடய கிளைமேட்டு ப்ளஸ் வாட்டர் டெம்பரேச்சரு எல்லாம் சேஞ்ச் ஆகையில் அதில் வந்து நமக்கு 30% லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 75% வந்து அது குரோத் ஆகும்.
1: ரொம்ப அருமையாகவே நிறைய டீட்டெயிலை எங்களுக்காக முழுசுமாக சொன்னீங்க. ஒரு வழிகாட்டுதல் மையத்தை நீங்களே கூட உருவாக்கலாம். ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: தேங்க்ஸ்.
1: கடல் விவசாயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமா, அதை தான் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

ஆகத்த கண்ணு குட்டி பாத்தாடா வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே என் தங்க

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம், என்னுடைய பெயர் மரிய ஆரோக்கியம், நான் தனியூற்று.
2: கடல் விவசாயம் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது நமக்கு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு நினைக்கிறீங்களா?
3: ஆமாம், இப்போது சமீப காலங்களில் வந்து மீனவர்கள் மத்தியில் வந்து நேரடி மீன்பிடிப்பு தவிர்த்து வளர்ப்பு முறையிலான மீன்பிடி தொழில்களையும் செய்ய தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட துணை தொழில்களாக சில விஷயங்களையும் செய்ய தொடங்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து சில நேரங்களில் கூடுதலான வருமானத்தை ஈட்டக்கூடியதாக தொடக்கத்தில் இருந்தது. இப்போ அதையே வந்து பல பகுதிகளில், தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளில், பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரை, இந்த பக்கம் வந்து ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகள்லையும், அந்த அதாவது கடல் விவசாயம் சார்ந்த மீன்பிடி துணை தொழில்கள் வந்து அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து அரசும், அதாவது அரசு என்று சொல்லப்போனால் மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய மானியங்களையும் கூடுதல் தொழில்நுட்ப உதவிகளையும் அரசு சார்பு அமைவனங்கள் மூலமாகவும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தொழில்நுட்ப பயிற்சிகளை வந்து இலவசமாக நம்ம பெற்றுக்கரலாம், சிலதுக்கு கட்டண செலுத்தியை பெற்றுக்கரலாம். இந்த கட்டண செலுத்தி பெற்றாலும் சரி, இலவசமாக பெற்றாலும் சரி, பயிற்சியுடைய தரம் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இதன் மூலமாக இதுவரை வந்து பிற நாடுகளில் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய கடல் விவசாய முறைகள் வந்து நாம் கற்றுக்கிட்டு அதே தரத்துக்கு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி அந்த தொழிலை நம்மளால் அமைக்க இயலும். இதன் மூலமாக வந்து நமக்கு அந்நிய செலவாணி கூடுதலாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேரடி மீன்பிடிப்புன்னு சொல்லும்போது அந்த நேரடி மீன்பிடிப்புலையும் கிடைக்கக்கூடிய வருமானங்களும், சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களை வந்து நம்ம கடல்லேருந்து நேரடி மீன்பிடிப்பு மூலமாக வந்து ஏற்றுக்கொண்டு வர முடியாது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் வேறு துணை பொருட்களோடு இருக்கும்போது நம்ம வந்து அந்த துணை பொருட்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். அப்படி இருந்தால் கூட அது கிடைக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நம்ம அதிகமான பொருள் செலவினங்களையும் அதிகமான நேரத்தையும் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கும். அதை விடுத்து இந்த மாதிரி வந்து குறைந்த ஆழங்குறைந்த பழுப்பு நீர் கடல் பகுதிகளில், சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கடல் சார்ந்த விவசாய முறைகளை பின்பற்றுவதன் மூலமாக வந்து ஆண்கள் மட்டுமில்லாமல் பெண்களும் கூட அந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறது மூலமாக கூடுதலாக அவங்களுக்கும் வந்து பொருளீட்டுவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது. இதில் நம்ம முதலாவது பார்க்க போனால் வந்து கடற்பாசி வளத்தில் சொல்லலாம். மூங்கில் வந்து களிகளை வந்து சதுர வடிவத்தில் அமைக்கப்பட்ட மூங்கில் களிகளில் ராப்டில் வந்து கயிறுகளில் இணைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அது வந்து கொள்முதல் செய்யப்பட்டுச்சு. அது அதிகமான ஒரு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பையும் கொடுத்துச்சு. அதுபோல் வெளிநாட்டு வாசி இனங்களையும் வந்து வளர்க்குறாங்க. இது கடல் விவசாய முறையில் முதல் விஷயமாக நம்ம கருதப்படுது. அதாவது பாசி வளர்ப்பை நம்ம எடுத்துக்கரலாம், பாசி வளர்ப்படுத்த அதுதான் பிரதான விவசாயமாக கருதப்படுது. இரண்டாவதாக வந்து நம்ம சொல்லப்படுறது இந்த பகுதிகளில் வந்து ராமேஸ்வரம் பகுதிகளையும் மற்ற பகுதிகளையும் பின்பற்றப்படுற ஆழம் குறைந்த கடல் நீரோட்டமும் அடிக்கடி கடல் சீதோசனம் வந்து கொந்தளிப்பு இல்லாத இடங்களில் உருவாக்கப்படுற இந்த கூண்டு முறை மீன் வளர்ப்புன்னு சொல்கிறது, இந்த கோமியா, அதாவது கடல் உரால், மஞ்சப்பாறை, கொடுவா, இந்த வகை மீன் இனங்களை வந்து நான் பெரிய வலுவான உறுதியான பெரிய வட்ட வடிவ கூண்டுகளில் ஒரு நடுத்தரமான நீர்ப்பகுதிகளில் வந்து வளர்க்குறாங்க. அது வந்து இந்த பகுதிகளில் நல்ல ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஆதாரமாக இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட மீனுக்கு அதிகமான வருமானம், வருவாய் கிடைய டிமாண்ட் இருக்கும்போது அந்த டிமாண்டுக்கு தக்கன வந்து இந்த உற்பத்தி செய்யப்பட்ட மீன் கிடைக்க, மீன் வந்து வளர்ந்து நிற்கும் போது அந்த வளர்க்கக்கூடியவருக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். அந்த கொடுவா, அந்த மஞ்சப்பாறை, கோமியான்னு சொல்லப்படுற கடவுள் இதெல்லாம் சொல்லலாம் அந்த வகையில். அது வந்து இதை போல கடல் விவசாய முறையில் வந்து இரண்டாவது வகையை சேர்ந்ததாக கருதப்படுது. அதுக்கடுத்த விஷயத்தை சொல்ல போனால் உப்பங்கழி பகுதி, அதாவது கடலை ஒட்டிய பகுதிகளில் காணப்படுற உப்பங்கழியில் ஒட்டிய நீர்த்தேக்க பகுதிகளில் வளரக்கூடிய சம்பாண்டு சொல்லப்படுற நண்டு வளர்ப்பு முறை மூன்றாவது, நான்காவது முறைன்னு சொல்கிறார். உப்பங்கடியை ஒட்டிய பகுதியில் வளர்க்கக்கூடிய கடல் ரால், அந்த வளர்ப்பு முறையை சொல்லலாம். இப்போ நம்ம பகுதியில் கூட பனாமான்னு சொல்கிற இறால் தான் வந்து அதிகமாக வளர்க்கப்படுது, பச்சை இறால் சொல்லுவாங்க அது வளர்க்கப்படுது. இது கடல் விவசாய முறை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் வந்து கடலோர பகுதியில் வந்து மட்டின்னு சொல்லப்படுற ஆணி மட்டை வந்து அது வளர்க்கப்படுது, அதையும் சொல்லலாம். அதுக்கு வந்து சீப்பாறைக்காரங்க கூட தொழில் உதவி அளிக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக சொல்லப்போனால் முத்து சிப்பி வளர்க்குறது அதை சொல்லலாம். அதுக்கடுத்து சொல்லப்போனால் பழவர்கடு பகுதிகளில் வந்து இந்த தையல் போடுவதற்கு தயாரிக்கப்படக்கூடிய ஊசி நூல், அந்த அந்த நூல் இருக்கா நூல் தயார் பண்ணுறதுக்காக சிகப்பு நிற நண்டுகளை வளர்க்குறாங்க, அதை கூட நம்ம சொல்ல முடியும். இப்படி பலவிதமான வளர்ப்பு விவசாய முறைகள் வந்து இப்போ சமீப காலங்களாக தமிழக கடலோர பகுதியில் பெருகி கொண்டிருக்கிறது.
2: இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க?
3: இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் என்ன என்ன காரணம்னா, எப்பயுமே ஒரு உபத்தொழில், ஒரு மாற்று தொழில் மீன்பிடி தொழிலில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொன்று, எப்பயுமே பிடிமுறை சார்ந்த மீன்பிடி தொழிலை வந்து நம்ம பின்பற்றதை விட இது போன்ற அதிக செலவினங்கள் குறைந்த இதை பயன்படுத்தும் போது கடலை முழுமையாக நம்ம பயன்படுத்திக்கிற முடியும். இன்னொன்று, மீனவ பெண்களுக்கு வந்து அதிகமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, கடலுக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய உடல்திறன் குறைந்த வயோதிகர்கள் இருக்காங்க, அவங்களெலாம் இந்த மாதிரி கடலோர பகுதியில் வளர்க்கக்கூடிய மீன்பிடி தந்த துணை தொழில்கள் இருக்கு இல்லையா, அதில் ஈடுபடுத்துற மூலம் அவங்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, மற்ற நாடுகளை பின்பற்றும் முறையே நம்ம நாடுகளையும் பின்பற்றும் போதும் அந்நிய செலவாணியுடைய வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
2: ரொம்ப அருமையாக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: செய்யும் தொழிலில் ஏதுமில்லை தாழ்வு, செவிடனாயிருந்து செய்வதில் மகிழ்ந்து செருக்குடன் உயர்ந்து செழிப்போடு வாழ்வாயாக அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதையை சொல்றது என்ன, நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். எந்த தொழிலுமே தாழ்வானது இல்லை, எல்லா தொழிலையும் நம்ம ஒரு செவிடரை போல, அதாவது காது கேளாத ஒரு மனிதரை போல இருந்து அந்த தொழிலை செஞ்சோம்னா கண்டிப்பா உயரலாம் அப்படின்னு சொல்லுது இந்த கவிதை. உலக அளவுல அதிக மீன்களை உற்பத்தி செய்யற கண்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிய கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய இரண்டு பெரும் நாடுகள் கிட்டத்தட்ட உலக அளவுல உற்பத்தி செய்யற மீன்கள்ல 59.6 விழுக்காடு உற்பத்தி செய்யறாங்க. அதுதான் சீனாவும் இந்தியாவும். சீனா உற்பத்தி செய்யற கடல் உணவுகளுடைய அளவு 49.8%, இந்தியா உற்பத்தி செய்யறது 9.8% இருக்கு. மொத்தமா சேர்த்து 59.6%. இதுல என்னென்ன உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மீன், அப்புறமா மெல்லுடலிகள், கணுக்காளிகள், டயோட்ரோமஸ் மீன்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த இரண்டு நாடுகளும் உற்பத்தி செய்யறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல்ல போய் நேரடியாக மீன்களை பிடிச்சிட்டு வர்றதுல இருந்து மட்டுமே கிடைக்கல, அதுக்கப்புறமா செய்யப்படக்கூடிய கடல் விவசாயத்திலிருந்து கிடைக்குது. கடல் விவசாயம் அப்படின்றது என்ன, அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதை கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்காம். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் திபோன். நிலத்தில் எப்படி ஒரு விவசாயம் விதைச்சி உழுது நீர் பாய்ச்சி அறுவடை செய்து களை எடுத்து இந்த மாதிரி இருக்குதோ அதே போல தான் கடல்லையும் கூட விவசாயம் நடக்குது. கடல் விவசாயத்தில் பெரும்பாலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த கடல் பாசி அப்படின்றது. கடல் பாசி வளர்ப்புலையும் பார்த்தீங்கன்னா களை எடுத்தல் முதற்கொண்டு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ராப்டில் விதை பாசிகளை வச்சு கட்டி அதை ஆழம் குறைந்த கடல் பகுதியில் முதல்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமான இடத்துல கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா கொண்டு போகும்பொழுது அதில் நிறைய வேறு வகையான பாசிகள் வளர ஆரம்பிக்கும். அதையெல்லாம் மறுபடி களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அறுவடை செய்து காய வச்சு எப்படி ஒரு நெல்மணியை காய வச்சு நம்ம அனுப்புகிறோம் அதே போல தான் கடல் பாசிகளையும் அனுப்புகிறாங்க. காய வைக்கிற கடல் பாசிகளுக்கு தனி ரேட்டும் காய வைக்காத பச்சையான கடல் பாசிகளுக்கும் ஒரு ரேட்டுமா இருக்கும். கடல் விவசாயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடல் மீன்கள் கடல் பாசிகள் முத்துச்சிப்பிகள் இது எல்லாத்தையும் உற்பத்தி செய்து எப்படி நம்ம மீன்பிடி தொழிலில் ஒரு மீன் வருவாய் இருக்குதோ அதே போலயே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாற்று தொழிலாக இருக்கக்கூடியது தான் கடல் விவசாயம். நிறைய நாடுகள் கடல் விவசாயத்தில் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கடல் விவசாயத்தில் இந்தியாவுடைய பங்கு 10% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடல் விவசாயத்தில் என்னென்ன உயிரினங்கள் வளர்க்குறாங்க அப்படின்னா கடல் ரால்கள், கடல் நண்டுகள், சால்மன் மீன்கள், பால் மீன்கள், விலாங்கு மீன்கள், கொடுவாய் மடவாய் மீன்கள், மெல்லுடலிகள் இது எல்லாமே கடல் விவசாயத்தில் வளர்க்கப்படக்கூடிய உயிரினங்களாக இருக்குது. கடல் விவசாயத்து மூலமாக இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய கடல் உணவுகள் 3.68% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 9%லேருந்து 3.68% கழிச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட 6% வருவாய் அப்படின்றது பிரதானமாக நேரடியாக மீன்களை பிடிக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்டேருந்து கிடைக்குது. இந்த கடல் விவசாயம் செய்கிறதுக்கு கடல் பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட தகுதிகள் தேவைப்படுது. அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போ.

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகும் பொழுது உனக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதே போல நம்ம கடலுக்கு போறோம் அப்படின்னா நீச்சல் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏ நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஏன்னா இது எல்லாமே கடலுக்கு போகிறதுக்கான ஒரு தகுதிகளாக இருக்கும். கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கடலுக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது, பிற்காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யலாம். அதே போல் கடல் விவசாயம் செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்தளவுக்கு கடலுக்கு நிறைய தேவைகள் வந்து இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல கடல் வளம் இருக்கணுமா, அந்த இடத்துல கடல் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அகலமான கடலோர பரப்புகள் தேவைப்படும், கடலோட நீளம் அதிகமாக இருக்கணும். அதே போல் மீன் இறக்கு தளங்களும் துறைமுகங்களும் இருக்கணும். அந்த கடல் விவசாயத்து மூலமாக உற்பத்தி செய்கிற பொருட்களை பதப்படுத்துறதுக்கும் சேமித்து வைக்கிறதுக்கும் தேவையான வசதிகளும் அமைப்புகளும் இருக்கணும். மீன் வள கிராமங்கள் முத முதல்ல தேவை, மீனவ மக்கள் அதை விட அதிகமாக தேவைப்படுவாங்க. வளர்க்கிறதுக்கான மீனினங்களும் அதற்கான வசதிகளும் தேவையா. இப்போ ஒரு மீனினம் வளர்க்கணும் அப்படின்னா அந்த மீனினம் எங்கே குஞ்சு பொரிப்பாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா, அப்போ குஞ்சு பொரிப்பகங்கள் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான அமைப்புகளும் நிறுவனங்களும் மேம்பாட்டு நிதிகளும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மீன்துறை மீன்வள கல்லூரிகளில் இதற்கான பயிற்சிகளை கொடுக்கணும். அதே போல் மீனவ மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கிறதுக்கான வசதிகள் அந்த இடத்துல இருக்கணும். அந்த கடலுக்கு சரியான தட்பவெப்பநிலை இருக்கணும். அதே போல் அந்த கடலோர பகுதிகளில் சரியான தட்பவெப்பநிலை நிலவிக்கிட்டே இருக்கணும். சுற்றுச்சூழல் அமைப்பு நல்லா இருக்கணும், கடல் மாசுபடாமல் இருக்கணும், கடலுடைய உப்புத்தன்மை சரியாக இருக்கணும், அதே போல் கடலுடைய வெப்பநிலை சரியாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய தேவைகள் அந்த கடல் விவசாயத்தை செய்கிறதுக்கு கடலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்து கடல் விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான கழிமுகங்கள் நல்ல பராமரிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழிமுகங்கள்னால் என்னென்னு தெரியும்ல, ஆற்று முகத்வார பகுதிகள் இருக்குது இல்லையா, அதை தான் கழிமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக நம்மளால் ஈஸியாக இன்னும் நல்லாவே கடல் விவசாயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவ்வளவு தகுதிகளும் இருந்தால் தான் ஒரு கடல் விவசாயத்தை ஒரு பகுதியில் செய்ய முடியும். சரி, ஆனந்தன்னா ஆலி அப்படின்றத சொன்னாங்க, அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கிரசாஸ்ட்ரியா மெட்ராசென்சிஸ் அப்படின்னா என்ன? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோம். ஒழுங்கான அமைப்புல இருக்காத இரண்டு சிப்பிகளை கொண்ட ஒரு மட்டி சிப்பி தான் இந்த கடல் ஆளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் உப்பாறுகள், உயர்நீர் பகுதிகளில் இருக்கக்கூடியது. அதே போல இது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒன்று. இது முக்கியமான ஒரு உணவு ஆதாரமாக இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. இதோடைய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நுண்ணுயிரி தாவர மிதவிகள், அதே போல அழிந்து போன தாவரங்கள், மக்கிய தாவர பகுதிகள், இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு சளிச்சு உண்ணக்கூடியது தான் இந்த ஆளி அப்படின்ற மெல்லுடலிகள். இந்த ஆளிகளில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இரண்டு வேறுபாடான தனித்தனி இனங்கள் இருக்குது. இந்த ஆளிகளை வளர்க்கறதுக்கு மிதப்பு தெப்பங்களையும் அடுக்கு தட்டுகளையும் நீல கயர்கள் இல்லைன்னா கம்புகளையும் வச்சு பயன்படுத்துவாங்க. இதை அடிமட்டத்தில், அதாவது கடலுடைய அடிப்பகுதிகளில் தான் இதை விதைப்பாங்க. அதுக்கப்புறமா இது வளர்ந்து பெருசாகி ஆளி உற்பத்தியாக நம்ம செய்ய முடியும். ஒரு ஹெக்டேருக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 150 டன்கள் வரைக்கும் உற்பத்தி செய்ய முடியுமா இந்த ஆளிகளை. நிறைய நாடுகளில் ஆளிகளுக்கு நிறைய வரவேற்புகளும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இறைச்சி, அதாவது கறி இருக்குது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-10% வரைக்கும் இந்த மட்டி சிப்பிக்குள்ளே இருக்கும். அதை வந்து நம்ம விற்பனை செய்தும் பயன்படுத்தலாம், இல்லை மொத்தமாக கூட விற்பனை செய்தும் பயன்படுத்தலாம். நிறைய ப்ராஃபிட்டாக, அதாவது லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு கடல் விவசாயத்தில் இந்த ஆளிகள் உற்பத்தியும் ஒன்று. இது மாதிரி நிறைய கடல் விவசாயம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு மாற்றுத் தொழிலாக நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதே போல் பொருளாதார ரீதியாக நம்ம நிறைய வளர்ச்சிகளையும் சந்திக்க முடியும். அதனால் முயற்சி செஞ்சு முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக அன்பான நேயர் உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. 9:00 to 10:00 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு K.N. சுவாமிநாதன் எழுதின ஓ பிரியா. நிகழ்ச்சிக்கு கதை சொல்ல வந்தாச்சு சுல்தானா. நீ கொஞ்சம் சொல்லி திருத்த கூடாதாமா? மாப்பிள்ள கிட்ட நீ இத பத்தி கண்டிப்பா பேசே ஆகணும். என் நேரமும் பிரியா பிரியா பிரியா, உடம்பு என்னத்துக்குமா ஆகுறது, நீயே சொல்லு அப்படின்னு தன் பொண்ணு சௌமியா கிட்ட அவங்க அம்மா மைதிலி கடிஞ்சு பேசிட்டு இருந்தாங்க. இதை இப்படியே விட்டுறாதம்மா, மொழையிலேயே கிள்ளி எறியணும். மா, மீதி பேர் சொல்லி என்னைக்குமா கேட்டிருக்காரு, உன்னோட அருமையான மாப்பிள்ள, பட்டாதான் தெரியும், பட்டதுக்கு அப்புறம் அவரே புரிஞ்சுப்பாருமா. நீ முதல்ல புலம்புறத நிப்பாட்டு. நான் புலம்புலடி, ஆதங்கப்படுறேன், உனக்கு அவரை உன் புடிக்குள்ள வச்சுக்க தெரியல. கடைசியில அவரு மட்டும் இல்ல, நீயும் தான் கஷ்டப்பட போற. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, இப்படியோ வாழுங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில அப்படின்னு சொன்ன சௌமியாவோட அம்மா அங்க இருந்து கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. வீடு சுத்தம் பண்ணிட்டு இருந்த அஞ்சலி அக்காக்கு பாம்பு காது. அவங்க பேசின எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டு இருந்தாங்க. ஓஹோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, கார்த்திக் சாருக்கு பிரியான்ற பொண்ணோட தொடர்பு. அது சரி, விஷயம் இப்படி போதா, யார் அந்த பிரியா அப்படின்னு அவங்க பல வாரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி அக்கா ஒரு நடமாடுற ரேடியோ பெட்டி. அவங்க வேலை பாக்குற இடத்துல அரசல் பொருசலா அவங்க காதுக்கு வர்ற செய்திகள் எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாம நல்லா கேட்டு வச்சுக்கிட்டு அத வெளியில போய் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க. நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெருகன்றது மாதிரி அவங்க கேட்ட எல்லா விஷயங்களையும் வெளியில போய் சொல்லுவாங்க. அதுலயும் அவங்க தெரிஞ்சவங்க, பாக்குறவங்க, நண்பர்கள்னு இதுல எல்லாரும் அடங்குவாங்க. அஞ்சலி அக்கால் கூட உட்காந்து பொறணி பேசுறதுக்கு அந்த பகுதியிலேயே 40 குடும்பங்களை கொண்ட அந்த குடியிருப்புல சில பெண்கள் அப்படியே ஆவலோட காத்துட்டு இருப்பாங்க. அந்த அக்காவை பார்த்து ஊர் உலகத்துல என்ன நடக்குது, அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு சில பெண்களுக்கு நிம்மதியாவே இருக்கும். சின்ன விஷயம் உங்க காதல பட்டாலே அத பெருசா பூதாகரமாக்கி 4 வகையில திரிச்சு வெளியில போய் சொல்லுவாங்க. இப்போ தான் வேலை பாக்குற வீட்டுல கார்த்திக் பிரியான்னு ரெண்டு பேருக்கு இடையில தவறான தொடர்பு இருக்குன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சும்மா விடுவாங்களா அஞ்சலி அக்கா, வெளியில போய் அதை யாருக்கிட்ட முதல்ல சொல்றதுன்னு ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. கார்த்திக் சாருக்கு பிரியான்ற பொண்ணோட தொடர்பா, என்னால நம்பவே முடியல. ஆனா இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயாச்சும் சொல்லி ஆகணுமே, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அஞ்சலி அக்கா மனசுக்குள்ள யோசிச்சபடி இருந்தாங்க. எப்ப வேலை முடியும், எப்ப அங்க இருந்து போலான்னு ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஓ பிரியா அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து

0: ஃபங்க்ஷனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி கார்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன் கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால் வேர்ல்ட் கிளாஸ் டைனிங் எலகன்ட் லான்ச் சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ் ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர் ரெஜுவினேட்டிங் ஸ்பா அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க த ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம் தொடர்புக்கு 7397-790-803
1: பாட்டி உங்க வயசு 60-16 இல்ல மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது உள்ள வாங்க
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும் அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால் மதுரை ராம்நாத் அண்ட் தென்காசி
3: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ் எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ் ஹை ஃபை ஃபீச்சர்ஸ் ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர் ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான் ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஈஸி ஃபைனான்ஸ் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி ஆனமலைஸ் டொயோட்டா வழுதூர் ராமநாதபுரம் கால் 8012799000
4: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
0: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
6: நேயர்கள் கூட அலைபாயுதே நிகழ்ச்சியில கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா கார்த்திக் சார ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன் அவருக்கு ஒரு பொண்ணோட தொடர்பா இருக்கு இதையே சௌமியா தட்டி கேட்காம இருக்காங்க பெரிய இடத்து விஷயமே புரியறதில்ல சௌமியா வீட்டுல வேலை முடிஞ்சதும் தன்னோட தங்கச்சி கலாவை பாக்குறதுக்காக அஞ்சலி அக்கா அங்கிருந்து வேகமா போயிட்டாங்க கலாவும் அந்த அடுக்குமாடி குடியிருப்புல வீட்டு வேலை பாக்குறவங்க வீடுகள்ல வேலை பாக்குறத தவிர்த்து மொட்டை மாடி அப்புறம் மாடிப்படிகளை பெருக்கிறது வாசலை பெருக்கி கோலம் போடுறது இந்த மாதிரியான வேலைகளையும் பார்ப்பாங்க அதனாலயே அவங்களுக்கு அந்த குடியிருப்புல இருக்கிற எல்லாரையும் தெரியும் தனக்கு கிடைக்கிற சில கிசுகிசுப்பான விஷயங்களை அந்த குடியிருப்புல இருக்கிற காவல்காரவங்க கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க இத ஒரு மகத்தான பணியாவும் கலா நினைச்சிட்டு இருந்தாங்க அஞ்சலிய பார்த்த உடனே இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் மாட்டிருக்கு அதான் அக்கா சொல்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னு கலா அப்பவே கணிச்சிட்டாங்க என்னக்கா வேலையை முடிச்சுட்டு பரபரப்பா என்ன பார்க்க வந்திருக்க எதுவும் விஷயம் இல்லாம வரமாட்டியே சொல்றேன் சொல்றேன் முதல்ல அந்த பக்கமா வா என்னக்கா ஏதோ சிதம்பர ரகசியத்தை சொல்ல போற மாதிரி ரொம்ப பாவனை பண்றிய ஆமாண்டி சிதம்பர ரகசியம் தான் கார்த்திக் சார் தெரியுமா ஆமா சௌமியா அம்மாவோட வீட்டுக்காரரு ஆமா அவருக்கு பிரியான்ற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கான் யாரு நம்ம கார்த்திக் சாரையா சொல்ற நல்ல மனுஷனாச்சே நிஜமா பக்க சொல்ற அவர் அப்படிப்பட்டவர் இல்லையக்கா அப்ப நானா போய் சொல்றேன் சௌமியா இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா சௌமியா கிட்ட சொன்னத நான் காதார கேட்டேன் அவங்க பொண்ணு கிட்ட இத பத்தி காரசாரமா பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் போல இந்த காலத்துல யாரு நம்புறதுனே தெரியலக்கா அந்த பிரியா யாருன்னு தெரிஞ்சதா தெரியலையே அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அஞ்சலையும் கலாவும் ஒரு தவறான புரிதலோட தவறா ரெண்டு நபர்களை சித்தரிச்சு அவங்களாவே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நல்லா பேசிட்டு இருந்தாங்க அவங்களோட விவாதம் ஒண்ணும் அப்பையோட முடிஞ்சு போல அது தொடர்ந்துச்சு அவங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ধীরে ধীরে ডুবে যাচ্ছে। শত শত লাগিদার চোখের ঘুম।

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 நேயர்கள், அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. ஏன் அஞ்சலக்கா, நம்ம குடியிருப்புலயே மூணு பிரியா இருக்காங்க. ஒன்னு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, இன்னொன்னு ஒரு வயசான அம்மா, இன்னொன்னு அந்த பொண்ணு கூட ஒரு கம்பெனில வேலை பாக்குது. அந்த பொண்ணோட பேரு கூட பிரியா தான், சண்முக பிரியா. ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ? உனக்கு விஷயமே தெரியாதாடி. அந்த பொண்ணு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அமெரிக்கால போய் செட்டில் ஆச்சு. வீடு பூட்டியே கிடக்க, நீ பாக்கலையா என்ன? அப்படியாக்கா, அப்ப நம்ம ஏரியால யாரும் இல்லையா? ஒருவேளை கார்த்திக் சார் ஆபீஸ்ல பிரியான்னு யாரும் இருக்காங்களா என்ன? நம்ம வாட்ச்மேன் இருக்காரு முனுசாமி, அவரோட சம்சாரம் கவிதா கூட கார்த்திக் ஐயாவோட ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. அவங்கள கேட்டா கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலையே விடுக்கா, நான் வாட்ச்மேனை பார்த்து இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாரு அந்த பிரியா யாருன்னு நான் கண்டுபிடிச்சு உன்கிட்ட சொல்றேன். நாளைக்கு ஒரு நாள் போதும், விஷயத்த கண்டுபிடிச்சு நுனி விரல்ல வச்சுட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாளே துப்பறிஞ்சு விடைய கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. அக்கா, அக்கா, அந்த பிரியா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேக்கா. யாருடி? கார்த்திக் சார் ஆபீஸ்ல திவாகர்னு ஒருத்தர் வேலை பாக்குறாராம். அவங்க சம்சாரம் பேரு பிரியாவாம். கார்த்திக் சாரும் திவாகரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. இது வாட்ச்மேன் என்ன சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆமா, திவாகர்னு ஒருத்தர் அவங்க சம்சாரத்தோட அன்னைக்கு சௌமியாமா கார்த்திக் சார் வீட்டுக்கு வந்தாரு. அடிக்கடி வருவாங்களே, அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களே. ஒருவேளை இப்படி இருக்குமா? இருக்கும் இருக்கும், பாக்குறத வச்சு கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான். அப்போ கார்த்திக் சார் தொடர்புல இருக்கிற அந்த பொண்ணு பேரு பிரியா, அந்த பொண்ணு கூட வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ குழப்பம் தீந்து போச்சு. அந்த பிரியா தான் இந்த பிரியா. இத முதல்ல தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லணுக்கா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலா அந்த விஷயத்த எவ்வளவு பேருக்கிட்ட சொல்ல முடியுமோ அவ்வளவு பேருக்கிட்ட சொல்றதுக்கு ஆயத்தமாகி போனாங்க. ஒன்னு தொட்டு ஒன்னு, ஒன்னு தொட்டு ஒன்னு இந்த விஷயம் அரசல் பொரசலா கடைசியில திவாகர் காதுல போய் விழுந்துருச்சு. விஷயத்த கேள்விப்பட்ட திவாகர் கோபப்பட்டாரா இல்ல அந்த பிரச்சனையை எப்படி கையாள்றதுன்னு கண்டுபிடிச்சு சரியான முறையில அந்த பிரச்சனைய சமாளிச்சு கையாண்டாரான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பா இதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே.

நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர் உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கார்த்திக் பிரியா பத்தின தவறான வதந்தி அந்த ஏரியா முழுக்க பரவிச்சு. விஷயத்த கேள்விப்பட்ட திவாகருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஆனா அவரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால எது சரி எது தப்புன்னு அவரால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒருத்தவங்க வந்து சொல்ற விஷயத்த அப்படியே நம்புற ஆள் திவாகர் கிடையாது. கார்த்திக் திவாகரோட வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுண்டு. அதே மாதிரிதான் திவாகரும் கார்த்திக் வீட்டுக்கு அடிக்கடி போவார். பிரியாவும் சௌமியாவும் ஒரு நல்ல சகோதரிகள் போல பழகிட்டு இருந்தாங்க. கார்த்திக் வீட்டுக்கு பிரியா அடிக்கடி வருவாங்க, புக்கு படிப்பாங்க, அப்புறம் சௌமியா கிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. அவங்க ஏதாச்சும் சமைச்சாங்கன்னா அதை கொண்டு வந்து சௌமியா கிட்டையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி சௌமியாவும் ஆசையா ஏதாச்சும் சமைச்சாங்கன்னா அதை பிரியா வீட்டுக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒத்துமையா பாசமா அவங்க இருந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு சின்ன பூகம்பம் அந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலயும் வந்து விழுந்துருச்சு. இப்படி தம் மனைவிய பத்தி தப்பா அரசல் புரிசல வெளியில பேசுறத திவாகரால ஏத்துக்கவே முடியல. தப்பா பேசுறவங்க மேலதான் அவருக்கு கோபம் வந்துச்சு. தம் மனைவி கிட்ட அந்த விஷயத்த பத்தி மனசு விட்டு பேசினாரு. விசாரிச்சு பார்த்ததுல கார்த்திக் வீட்டுல வேலை பாக்குற அஞ்சலி அக்கா மூலமா தான் இந்த வதந்தி பரவனதா தெரிய வந்துச்சு. ஒருவேளை கார்த்திகோட மனைவி சௌமியா எதுவும் தப்பா புரிஞ்சிருப்பாங்களோன்னு நினைச்சு அந்த கோணத்திலயும் அவர் யோசிச்சு பார்த்தாரு. அதுக்காகவே பிரியாவும் திவாகரும் கார்த்திகோட வீட்டுக்கு போனாங்க. அதுவும் மனசு விட்டு பேசுறதா முடிவா இருந்தாங்க. திவாகர் பிரியா கூட கார்த்திக் வீட்டுக்கும் போயிட்டாரு. சௌமியா கலகலப்பா பழகுற ஆள், வழக்கம் போல உற்சாகத்தோட அவங்களை பார்த்ததும் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. பிரியாவோட முகத்துல மட்டும் சரியான வாட்டம். என்ன பிரியா, உன் முகம் இவ்வளவு வாட்டமா இருக்கு, என்னாச்சு? அந்த வதந்திய கேள்விப்பட்டுதான் வந்திருக்கியா? ஆமா சௌமியாக்கா, எப்படி இப்படி பேசுறதுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்ததும் அது சரியா தப்பான்னு யோசிக்காம ஒருத்தவங்களை பத்தி இவ்வளவு ஈஸியா தப்பா பேசிட்டு போயிடுறாங்க. இப்ப கெட்ட பேர் யாருக்கு சொல்லுங்க? எனக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் தான். சத்தியமா சொல்றேக்கா, என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் ஒருபோதும் உங்களையும் என் வீட்டுக்காரரையும் சந்தேகப்பட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது யார் இந்த வதந்திய கிளப்பிருப்பாக்கா அப்படின்னு பிரியா சௌமியாவை பார்த்து கேக்கும் போது அஞ்சலி அக்காவோட முகம் பயத்துல சுருங்கி போச்சு. படப்படான்னு அவங்களுக்கு வேர்த்து கொட்டுச்சு. அவங்கள யாரும் தப்பா பேசிருவாங்களோன்னு அவங்க மனசுக்குள்ளேயே குழப்பமும் பயமும் அதிகரிச்சு போச்சு. பிரியா அப்படி கேட்கவும் சௌமியாவோட பார்வை அஞ்சலி அக்கா மேலதான் திரும்பிச்சு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அலை பாயுதை நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. அஞ்சலக்கா, இதெல்லாம் உங்க வேலை தானா? எதுக்கு இப்படி கார்த்திகை பத்தி தப்பா வதந்திய கிளப்பி விட்டீங்க? நானா எங்கம்மா சொன்னேன், உங்க அம்மா தான் உங்ககிட்ட கேட்டாங்க, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களே. என்ன அஞ்சல, மாப்பிளை பத்தி நான் என்ன சொன்னேன், இப்ப எதுக்கு நீ போய் சொல்ற? இல்ல மைத்திலியம்மா, மாப்பிளை எந்நேரமும் பிரியா பிரியான் இருக்காரே, நீ கொஞ்சம் திருத்த கூடாதா அப்படின்னு நீங்க உங்க பொண்ணு கிட்ட கேட்டீங்களே, மறந்துட்டீங்களா? கடவுளே, ஒரு விஷயத்த தெளிவாவே புரிஞ்சுக்க மாட்டியாமா. மாப்பிள்ளைக்கு மூணு வேளையும் டிஃபனு சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் ஊறுகா வேணும். மாங்காய் ஊறுகா, பூண்டு ஊறுகா, தக்காளி ஊறுகான்னு பாட்டில் பாட்டிலா அடுக்கி வச்சிருக்காரு. அவர் எப்பவுமே பிரியா பிராண்ட் ஊறுகா தான் வாங்குவார். பிரியா ஊறுகான்னு முழுசா சொல்லாம எப்பவுமே பிரியா பிரியான்னு சொல்லி பழகிருச்சு. ஊறுகா நிறைய சாப்பிட்டா அல்சர் வரும்ல, அவர் அவஸ்தப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் அன்னைக்கு அப்படி நான் சொன்னேன். அரையும் குறையுமா காதல வாங்கிட்டு இத ஒரு பிரச்சனையா பூதாகரமா ஜோடிச்சு வெளியில நீ தப்பா பேசி பரப்பிருக்க. இதெல்லாம் நியாயமா அஞ்சல? இந்த வீட்டுல ஒரு ஆளா இருக்க, இப்படி நீ பண்ணலாமா? நேரா என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். நீ காதல வாங்கிட்டு அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டிய அஞ்சல. என்னமா சொல்றீங்க, அது ஊறுகா பாட்டில் பேரா? ஐயோ மன்னிச்சிருங்கம்மா, சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேமா. சௌமியா பிரியா இவ்வளவுதான் நடந்திருக்கு. இந்த சின்ன விஷயத்த நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஊர் என்ன சொல்லுன்னுலாம் கவலைப்படாதீங்க. நம்ம மேல தப்பு இல்லாதப்ப நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அஞ்சல பண்ண இந்த காரியத்துக்கு அஞ்சல தான் வருத்தப்படணும். இங்க பாரு அஞ்சல, நீ பண்ண இந்த காரியத்துக்கு உன்னை வேலையை விட்டு கூட நாங்க நிறுத்தலாம், ஆனா அத பண்ண நாங்க விரும்பல. வேலை செய்யற இடத்துல அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அத தப்பா பேசி மத்தவங்க கிட்ட சொல்றதுனால எத்தனை குடும்பம் பாதிக்கப்படும் நீ புரிஞ்சுக்க. உன்னான்னு இல்ல, உன்ன மாதிரி இருக்கிற ஒரு சிலர்னாலதான் இங்க பல பிரச்சனைகள் வருது. இனிமையாச்சும் தப்பா வதந்தி பரப்புறத நிப்பாட்டு, அது ஒரு வேலையா பாக்காத. நல்லா புரிஞ்சுக்கிட்டமா, ஊருக பாட்டில ஒரு பொண்ணாவே சித்தரிச்சு நீயா ஒரு கற்பனை கோட்டையை கட்டி வெளியில சொல்லி வச்சுட்ட. இனிமே இப்படி பண்ணாத, உனக்கு புண்ணியமா போகும். அம்மா அம்மா சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படினா பண்ண மாட்டேம்மா. என் வேலையை மட்டும் நான் சரியா பாக்குறேம்மா. அரிசல் பொருசலா காதல கேட்டு அத போய் வெளியில சொன்னது மிகப்பெரிய தப்பு. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், யார பத்தியும் தப்பா பேச மாட்டேம்மா. இது என் மேல சத்தியம்மா, நான் பாக்குற இந்த வேலை மேல சத்தியம்மா அப்படின்னு அஞ்சலி அக்கா சொல்லிட்டு திவாகர், கார்த்திக், பிரியா அப்புறம் சௌமியான்னு அந்த நாலு பேர்கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவறான புரிதல்னால குடும்பங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இங்க அசால்ட்டா நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி காதல கேக்குற அரசல் பொருசலான விஷயங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அது அப்படித்தான் அவங்க அப்படித்தான் அவங்களுக்கு அதான் நடந்துச்சு இவங்களுக்கு இதான் நடந்துச்சுன்னு சொல்லி கற்பனையான ஒரு கதையை உருவாக்கி மத்தவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு அஞ்சலி அக்கா தெளிவான முடிவுக்கும் வந்தாங்க. அவங்களோட தங்கச்சி கிட்டையும் இத நல்லா சொல்லி புரிய வச்சாங்க. பொறணி பேசுறது, மத்தவங்களை பத்தி தப்பா அவதூறு பரப்புறது மாதிரியான எந்த விஷயங்களையும் அவங்க அன்னில இருந்து பண்றதே இல்லை. அடியோட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க.

இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
3: பாஞ்சாலி பாஞ்சாலி,
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, என்ன பேரோ?
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

なのの。

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடுத்த சிச்சுவேஷன் ஹீரோக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. சோ அவரு ஏதாவது யாருக்கா லெட்டர் எழுதினா கூட இப்ப எனக்கு எதுன்னா நான் எழுதிதான் அவருக்கு சொல்ல வேணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவர் என்ன பண்றாருன்னா காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. சோ காதலிக்கிட்டே சொல்லி அவ திருப்பி
1: காதலி பக்கத்துல கிராமத்துல எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என் மானுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்குறி, காதலிக்கு லெட்டர் எழுதணும், படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான், அவளுக்கு எழுதுற காதல் கடிதத்தை அவளை விட்டே எழுத சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா
2: பாட்டு சீக்கிரம் லெட்டர் எழுதணும் பாட்டுல.
0: ஆமா,
2: அன்புள்ள அத்தான் வணக்கம்.
3: என்னப்பா மண்டாடி எப்படி இருக்க, கையில என்ன ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு?
4: என்னத்த நல்லா இருக்கேன், தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
3: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
4: இந்த தரேன் பாரு.
3: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு?
4: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன், சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
3: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா புரிஞ்சுதா?
4: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
5: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சா எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே குடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு குடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர்

வேகத்திலிருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலையே. தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4. ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது, அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு. அப்ப

0: திசைய பார்க்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: ஓ, இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று காதல் ஓவியம் மற்றும் கள்ளுக்குள் கீரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

கண்ணு குட்டி பாத்தாடா வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே என் தங்க

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று காதல் ஓவியம் மற்றும் கள்ளுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று காதல் ஓவியம் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நீங்க டக்க டக்க டக்க டிங்க.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை

0: பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
1: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: என்ன சொல்ல?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேர். பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 24 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன் வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சாகத்த கண்ணு குட்டி காத்தாடா வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே என் தங்கத்துக்கு.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்காம். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்துதான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஏனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போ.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்ல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.